நேர்களுக்கு காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 வைசாக மாதம் 21 தேதி 2026 ஆண்டு மே திங்கள் 11 தேதி இன்று திங்கட்கிழமை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49 59 நொடிகள். மங்கள இசை

நாலொரு குரல் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதன் விளக்கம் மக்கட்பேறு எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும் இக்குறளின் விளக்கம், தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது, யாழின் இசை இனியது என்று கூறுவர். மீண்டும் குரல் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.

நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:10 குஜராத்தில் உள்ள சோம்நாத் பிரபாஸ் பட்டானில் நடைபெறும்

ஸ்ரீநாதர் கோவில் புனரமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் சோமநாதர் அமர்நாத் பர்வதத்தில் ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க ஆண்டாள் தமிழை ஆண்டாள் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம்இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பப்பாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம் நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக்களம் விளையாட்டும் ஆளுமை திறனும் புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். காண்பவர் மயிலாடுதுறை தாசன்.

புரட்சி பொருளாதாரம் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக்களம், விளையாட்டும் ஆளுமை திறனும். புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா, 8:02 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு, கவியோகி மகரிஷி டாக்டர் சித்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குபவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை, பி.வி. ராமன் மற்றும் பி.வி. லக்ஷ்மணன் ஆகியோர் பாட்டு, டி.கே. பரந்தாமன் அவர்கள் வயலின் இசை, ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 முதல் 11:10 வரை திரை இசை. பகல் 12:00 டெக் குரு.

கமழி படலம் காப்போம் சித்திரம் அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் தொடர்ந்து கடல்வாழ் உயிரினங்களின் மருத்துவ குணங்கள் குறித்து பரங்கிப்பேட்டை அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயராய்வு மைய முன்னாள் புல முதல்வரும் பேராசிரியருமான முனைவர் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம் ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவர் எஸ் வாணி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் மதுரை டி என் சேஷ கோபாலன் அவர்களின் பாட்டு. 4:00 எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் நாகேஷ் ஜெயந்தி, மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், ஸ்ரீகாந்த், சௌகார் ஜானகி, மனோரமா, ISRS என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை வி குமார். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 பொன் மாலை பொழுது தென்றல் என்கிற தலைப்பில் பாடல்கள். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி முன்னோடி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15, 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். 8:00, 10:00, 11:00, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெட்ஸின் நிகழ்ச்சி நிரல். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஹிந்தியிலும், அதனைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 6:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்தது. ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் இருப்பினும் முதலில் பூத்த பூவிற்கு தனி பெருமை உண்டு. அவ்வாறு தோண்டிய மொழி தமிழ் மொழி. தேனும் தமிழும் வேறென்று தேன் நாவிற்கு சுவை தருவது போன்றே தமிழும் நாவிற்கு சுவை தரும். ஆனால் தேன் செவிக்கு இன்பம் பயப்பதில்லை, தமிழ் செவிக்கும் இன்பம் தரும். அமிழ்து அமிழ்து என கூறினும் தமிழ் தமிழ் என கூறினும் ஒன்றாகவே இசைக்கும். அத்தகைய தமிழை நாள்தோறும் போற்றி பாட வேண்டும் என்னும் எண்ணத்திலேயே புலவர்கள் இலக்கியங்களை பாடல்களாக பாடியுள்ளனர். அம்மா வா என கூறுவதை காட்டிலும் அம்மா இங்கே வா வா என்பதில் எத்தனை இன்பம் இருக்கிறது. நிலவை அழைக்க கவிஞரால் மட்டுமே முடிகிறது. நிலா நிலா ஓடிவா என அழைத்து குழந்தைகளுடன் விளையாட வைத்து விடுகின்றனர். மண் நிலாவுடன் வான்நிலா மகிழ்ந்து விளையாடுகிறது. தமிழ் அத்தனை வித்தைகளையும் செய்து விடுகிறது. பன்னிரு ஆழ்வார்களுள் ஒரே பெண் ஆழ்வாராக சிறந்தவர் ஆண்டாள். பிறந்த வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். ராமனுக்கு சீதை, திருமாலுக்கு கோதை என போற்றும் அளவிற்கு அன்பு காட்டுகிறாள். தான் அணிந்துவிட்டு மாலையை திருமாலுக்கு கொடுத்தார், அதனால் சூடி கொடுத்த சுடர்கொடி என போற்றப்படுகிறார். இவள் தமிழில் பாவை பாடல் பாடினாள், அது திருப்பாவையானது. அவள் பாடிய மொழி நாச்சியார் திருமொழியானது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள். மேலும் காலையிலே விழிக்க வைத்து நம்பிக்கை ஊட்டுகிறாள். கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதிருவான் என கூறுகிறாள். ஒவ்வொரு காலையும் நமக்கானது என்னும் நம்பிக்கையை ஊட்டி பாடி மகிழ அழைக்கிறாள். ஒருவரிடம் பேசும்பொழுது எப்படி பேச வேண்டும் என கற்பிக்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு நாளையும் அறிவை பெறும் நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்பதை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டிருக்க கூடாது என்பதனை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என பாடுகிறார். மேலும் அழைக்கும் பொழுதே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என விளிக்கிறார். குறையில்லாத உன்னால்தான் குறையில்லாதவனாக என்னை மாற்ற முடியும் என வேண்டும் அழகினையும் இங்கு பார்க்கலாம். நாராயணா மாதவா வைகுந்தா என பெயரிட்டு அழைப்பதனை மரியாதை குறைவாக எண்ணிவிடாதே. அன்பால்தான் அப்படி அழைக்கிறோம், அருள் புரிவா என வேண்டுகிறாள். மேலும் உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என பாடுகிறார். கோபம் வந்தால் சீறுதல் இயல்பு, பாம்புதான் சீரும். பாம்பினை படுக்கையாக கொண்ட நீ அருள் வடிவமானவன், எங்கள் மேல் பாம்பு போல் சீராது அருள் புரிக என வேண்டுகிறார். தாயானவள் அடித்து விரட்டினாலும் குழந்தை அவள் முந்தானையே பிடித்து சுற்றித் திரியும். அதுபோலவே நீ விரட்டினாலும் நம் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறுகிறாள் ஆண்டாள். தாய்க்கு அறிவுடைய பிள்ளைகளை காட்டிலும் அறிவில்லாத பிள்ளைகளிடமே பாசம் அதிகமாக இருக்கும். எனவே தாயில்லம் கொண்ட நாராயணனிடம் அறிவில்லாத பிள்ளைகளாகிய எங்களை காப்பாயாக என வேண்டுகிறாள் ஆண்டாள். திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழின் அருமையாக பாடல்களாக அமைகின்றன. எனவேதான் ஆண்டாள் அருளிய தமிழ் பாடல்கள் சங்கத்தமிழ் மாலை என போற்றப்படுகிறது. வில்லிபுத்தூர் கோவில் தமிழக அரசின் சின்னமானது. ஆண்டாள் தமிழ் பக்தியின் வண்ணமானது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கவிருப்பது உங்கள் இல்லங்களை தெய்வீக அலைகளால் நிரப்ப வருகிறது தெய்வீக ராகம்.

0: ராகம் இனிதே நிறைவுற்றது. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 crore பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள், 28 திங்கட்கிழமை. நேரம் 6:35. பப்பாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதியை கேட்கலாம்.
3: டீ கடையில் உட்கார்ந்துருக்கிறது நம்ம கருத்தமுத்து தான். நேற்று காலையில் உடம்பு சரியில்லை, நடக்க முடியலன்னவர் இன்னைக்கு டீ கடையில் வந்து உட்கார்ந்துருக்காப்புல. ஏப்பா கருத்தமுத்தே, கருத்தமுத்தே,
4: அண்ணா டீயில் தூக்குதலாக கொஞ்சம் சக்கர கொஞ்சம் போடணே.
3: ஏப்பா கருத்தமுத்தே.
4: யார், காத்தமுத்தா? வாப்பா வாப்பா வாப்பா காத்தமுத்தே, ஒரு டீ சாப்பிடுவானியா?
3: என்னப்பா, வேனல் கட்டி வந்திருந்தது, பப்பாளி இலையை அரைச்சி போடுன்னு சொன்ன, இப்போ என்ன கொஞ்சம் சரியாயிட்டு வருதா?
4: ஆ, சொல்ல மறந்துட்டேன் காத்தமுத்தே. நீ சொன்ன மாதிரி என் பொஞ்சாதியை பப்பாளி இலையை அரைச்சி கொடுத்தாங்க, போட்டேன். ஒரு நாள் நைட்லேயே வழியெல்லாம் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் நல்லா இருக்குப்பா. இப்போ
3: எப்போ இன்னும் 2-3 போடுப்பா பப்பாளி இலையை அரைச்சி.
4: சரி சரி
3: சரியா, வீக்கம் இருந்ததுன்னா பப்பாளி இலையிலேருந்து சாறு எடுத்து அதை கூட அந்த வீக்கத்து மேலே அப்படியே பூசிட்டே வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்ப்பா.
4: நீ சொல்கிற போல தான் செஞ்சுன்னு வரேன்ப்பா. அப்புறம் காத்தமுத்தா,
3: கருத்தமுத்தா எனக்கு ஒரு டீ சொல்லுப்பா, இஞ்சி டீயா சொல்லுப்பா.
4: காத்தமுத்தா நீ வரதை நான் பார்த்துட்டேன், ஒரு டீ முன்னாடியே சொல்லிட்டான்.
3: எப்பா டீக்காரர, இஞ்சி டீயில் இஞ்சி தோலை போட்டுறாதப்பா, தோல் விஷம்.
4: ஆ ஆமாண்ணா ஆமாண்ணா. காத்தமுத்தா இருப்பா, நியூஸ் பேப்பர் அப்புறம் படிப்பா. நேற்று பப்பாளி சாகுபடி பற்றி சொன்னேன், அதில் பப்பாளியில் பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது உண்டான்னு கேட்டேன். மகசூல் எவ்வளவு கிடைக்கும்னா, பப்பாளி பாலிலிருந்து பணம் எடுக்கலாம்னு சொன்னாங்களே, அதை பற்றின செய்தியெல்லாம் கேட்டேன். நீயும் விவசாய ஆஃபீஸர் கூட்டான்னு நீ கிளம்பிட்ட.
3: ஆமாப்பா ஆமாப்பா, நேற்று போய் அந்த விவசாய ஆஃபீஸர்கிட்ட என் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நீ என்ன கேட்ட, பப்பாளியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு இதானே கேட்ட?
4: ஆமாம்.
3: ஒன்றும் இல்லைப்பா, நாற்றங்காலில் நூற்புழு தாக்குதல் வரும், அதை தடுக்கணும் அப்படின்னா ஒரு பாலித்தீன் பையில் 1 gram கார்போஃபியூரான் 3G இந்த குருண மருந்தை நம்ம இடணும்ப்பா. இதை அது கூட கலக்கணும். வேரழுகல் நோய் வர மாதிரி இருந்துச்சுன்னா செடியோடைய மேல் பாகத்தை சுற்றி தண்ணி நிற்காமல் நம்ம பார்த்துக்கணும்ப்பா. ஏன்னா தண்ணி நின்றுச்சுன்னா வேரழுகள் வர வாய்ப்பு இருக்குது. இதையும் மீறி ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு 0.1% போர்டோ கலவை அல்லது 0.2% மயில் தூத்தம் கரைசலை வேர்கள் நல்லா நனையிற மாதிரி நம்ம ஊற்றணும்ப்பா.
4: ஓஹோ,
3: 15 இடைவெளியில் 2 or 3-4 times இதை நம்ம பயன்படுத்தலாம்.
4: சரி சரி,
3: இப்படி பண்ணோம்னா இந்த வேரழுகள் நோயும் வராது, நம்ம நூற்புழு தாக்குதலும் இருக்காது. இது போக அறுவடையை பற்றி கேட்டேன். ஒன்றும் இல்லைப்பா, பழங்களுடைய அந்த தோல் இருக்குல்ல, அது அப்படியே லேசாக மஞ்சள் நிறமாக மாறி வருதுன்னு வச்சுக்க, பழுக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம்.
4: சரி, முழுசாக பச்சையாக இருக்கும்போது அறுக்கக்கூடாதா?
3: பச்சையாக இருக்கும்போது அறுக்கக்கூடாதுப்பா, அது மஞ்சள் நிறமாக மாறும்போது தான் பழுக்க போகுது. அப்படிங்கும் போது நாம் அறுத்து நல்லா ஒரு பேப்பரில் சுற்றி அதை அழகாக அடுக்கி வச்சு நம்ம கொண்டு போனோம்னா, இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக் இது, அப்போ தான் வாங்குறவங்க நல்லா விருப்பமாக வாங்குவாங்க. இதில் 2 அப்படின்னா 1 hectare 250 tons வரைக்கும் கிடைக்கும்ப்பா. 3 கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், 120 tons 1 hectare கிடைக்கும். 5 250 tons கிடைக்கும். அப்புறம் பார்த்தோம்னா 7 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, அதுவும் 225 tons வரைக்கும் கிடைக்கும்ப்பா. 8 160 tons வரைக்கும் கிடைக்கும். இதுதான் நம்ம மகசூல். உனக்கு என்ன ரகம் நல்லா பிடிச்சிருக்கோ அதை நீ பயிர் பண்ணலாம்.
4: சரி காத்தமுத்த, பப்பாளி பாலிலிருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம்.
3: ஒன்றும் இல்லைப்பா, சில ரகங்கள் தான் வந்து இதுக்கு

0: ஏற்ற ரகங்கள். இப்போ கோ 2 கோ 5 இந்த ரெண்டு ரகம் வந்து பால் எடுப்பதற்கு ஏற்ற ரகம். எப்படின்னா நம்ம பப்பாளி சாகுபடி மாதிரி நம்ம பண்ணிட வேண்டியதுதான். காயாக இருக்கும்போது அந்த காயை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பிளேடாலேயோ அல்லது துரு பிடிக்காத கத்தி இருக்குல்ல, அதை வச்சோ அப்படியே லேசாக கீறி விட்டோம்னா அந்த காயிலேருந்து அப்படியே பால் வடியும்பா. அதை ஒரு ட்ரேல இல்லைன்னா ஒரு பாலித்தீன் பையில நம்ம அதை கலெக்ட் பண்ணணும். இப்படி நம்ம கலெக்ட் பண்ணணும்ப்பா.
1: இந்த ரப்பர் மரத்துல அறுத்துட்டு பால் வடிது அது போலயா?
0: அது மாதிரிதான்ப்பா. பால் எடுக்கிறதுக்கு இந்த கோ 2 ரகம் ரொம்ப சிறந்த ரகம்னு சொல்றாங்க. பால் எடுத்த பிறகு அந்த ரகத்து பழத்தெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம். அதை பல இடங்களில் பழசாருக்கெல்லாம் அதுதான் விற்பனை பண்ணுறாங்க. அது நல்ல ரேட்டு கிடைக்குது. முதிர்ந்த காயிலேருந்து தான் நம்ம பாலை சேகரிக்கணும். காய்களுடைய மேல் புறமாக 2-3 மில்லிமீட்டர் ஆழத்துக்கு 4 இடத்துல நீல வாட்டில் அப்படியே நம்ம கீறி விட்டுருணும். இப்போ நான் கீறுறதுக்கு என்ன சொன்னேன், பிளேடு இல்லைன்னா துரு பிடிக்காத கத்தி, இதுதான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ அந்த கீரல்லேருந்து வடிகிற பாலை நாம் கலெக்ட் பண்ணணும். அலுமினிய தட்டில் கூட சில பேர் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பாலித்தீன் பை இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி இந்த பாலை வந்து பொதுவாக வந்து அதிகாலையிலேருந்து 10 மணி இந்த நேரத்துக்குள்ளார இந்த பால் எடுக்கிற வேலையை முடிச்சிடணும். 3-4 நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து திருப்பி இந்த மாதிரி அந்த காயிலேருந்து பால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எடுத்த பாலை சூரிய ஒளியில் அல்லது 40 டிகிரி சென்டிகிரேட் உஷ்ணத்தில் செயற்கையான உலர் கருவியை கூட வச்சு கூட நம்ம உலர்த்தணும். ஏன்னா உலர்த்த தாமதம் ஏற்பட்டதுன்னா இந்த பாலுடைய தரம் வந்து பாதிக்கப்பட்டுரும். பொட்டாசியம் மெடாபைசல்ஃபைட் அப்படின்னு ஒரு ரசாயனம் இருக்குப்பா, 0.05% என்ற அளவில் இந்த பப்பாளி பாலோடு அதை சேர்த்தோம்னா பாலில் இருக்கக்கூடிய அந்த பப்பையன் அப்படிங்கிற நொதிப்பொருள் அது வந்து சேதம் அடையாமல் நாம் தவிர்த்துக்கலாமாப்பா. அதுக்கு பிறகு இப்போ நம்ம இந்த பால் எடுத்தோம்ல, அதை ஒரு பாலித்தீன் பையில் அடைச்சி நாம் விற்பனைக்கு அனுப்பலாம். இது நல்ல காசு நமக்கு. 1 கிலோ வந்து 130 ரூபா 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் கூட கிடைக்குது. நம்ம வந்து 1 ஹெக்டரில் இந்த பால் எடுக்கிறோம்ல, இதில் மட்டுமே நம்ம 3000 கிலோ வரைக்கும் பால் எடுக்கலாமாப்பா. அதனால் நல்ல லாபம் தரக்கூடியது. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலாக இது போயிட்டு இருக்குப்பா, இந்த பப்பாளியில் பால் எடுத்து விற்கிறது.
1: பரவாயில்ல, தெரியாத செய்தே இன்றைக்கி சொல்கிறப்பா நீ எனக்கு. காதமுத்தா, இந்த பப்பாளியிலேருந்து பால் எடுக்கிறது எதுக்கு தான் பயன்படுது?
0: சில மாத்திரைகள்லாம் கேப்சூல் வடிவில் இப்போ நம்ம சாப்பிட்றோம். அது ஒரு காலத்தில் மிருகங்களுடைய கொழுப்புலேருந்து அந்த கேப்சூல் தயாரிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அலர்ஜி, ஒரு மனக்குறைபாடெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்க இல்லை இல்லையா. அதுக்கு பிறகு இதுக்கு மாற்றாக என்ன செய்யலாம் அப்படின்னு தான்ப்பா இந்த பப்பாளி பால்லேருந்து பதப்படுத்தி சில இதெல்லாம் கலந்து இந்த மாத்திரைக்கான அந்த கேப்சூலை தயாரிக்கிறாங்கப்பா. அதனால் இப்போ நம்ம வந்து அதை சாப்பிட்றதுல எந்த விதமான கெடுதலும் கிடையாது. இந்த கேப்சூல் உற்பத்தியில் வந்து இப்போ இதுதான் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறாங்க.
1: பரவாயில்லை.
0: இது போக அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுது. அப்புறம் வெளிநாடுகளில் இறைச்சியை பதப்படுத்துறதுக்கும் இந்த பப்பாளி பால்லேருந்து சில பொருட்களை தயாரித்து அதை செய்கிறாங்கப்பா. அதனால் வந்து பல்வேறு விதத்தில் வந்து நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுப்பா இந்த பப்பாளி பால். நல்ல வருமானம் கொடுக்கக்கூடியது. பப்பாளி சாகுபடி செஞ்சு பழமாவும் நம்ம விற்பனை பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி பால் எடுத்து விற்பனை பண்ணிட்டு அந்த பால் எடுத்த பிறகு அந்த பழம் இருக்குல்ல, அதையும் நம்ம விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்.
1: பரவாயில்ல. கதமுத்தன், பப்பாளி சாகுபடியில் பல புதிய விஷயங்கள்லாம் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. பப்பாளி சாகுபடியாக நாளைக்கே இறங்கி நல்ல முறையில் பண்ணி அமோக லாபம் வர்ற மாதிரி நான்.
0: சரிப்பா சரிப்பா, கட்டாயம் நீ செய்வேன். சரி, இப்போ நம்ம 2 பேரும் டீ குடிச்சோமே, காசு கொடுத்துட்டியா?
1: காத்தமுத்தா, பேசிட்டே இருக்கும்போது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டான்.
0: ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா?
1: ஆமாம், நாடும் விஞ்ஞானமும் வளர்ச்சி அடையும் போது நாமும் முன்னேற வேண்டியதான்.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வரோம்ப்பா.
1: ஆ சரி காத்தமுத்தா, பார்த்து போயிட்டோம்.
2: பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்தளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3வதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல்மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று

அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேக்காவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தாவேக் அரசு முன்வர வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். 3 நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்கவுள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 6:55.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: நிலைத்த தன்மை அதாவது சஸ்டைனபிலிட்டி, மற்றொன்று சுழற்சி பொருளாதாரம்.

0: ஆதாரம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
1: நிலைத்த தன்மை, அதாவது சஸ்டைனபிலிட்டி, மற்றொன்று சுழற்சி பொருளாதாரம், சர்க்குலர் எக்கனாமி. இந்த இரண்டு தலைப்புமே சமகாலத்தில் பேசப்படுகின்ற ஒரு சொல்லாக நாம் வந்து உணரலாம். ஆனால் நம்முடைய தமிழ் சமூகம் வந்து இந்த இரு சொற்களை பல வடிவமாக தொடர்ந்து போற்றி வருகின்றது. இதற்கு உதாரணமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அதில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சொற்றொடரை வந்து நாம் கூர்ந்து கவனிக்கணும். மனிதத்தை தாண்டி இருக்கின்ற அந்த அண்டத்தில் இருக்கின்ற அத்துணை உயிர்களையுமே அவைகள் வந்து ஒரு உயிர் திரள்களாக பார்க்கப்படுகின்றது. இதுதான் தமிழ் சமூகத்தினுடைய பார்வை. இரண்டாவதாக, நம்மக்கிட்ட என்ன வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, ஒரு தேசத்தினுடைய அரணாக பார்க்கப்படுவது வந்து இயற்கை வளங்கள் தான். இயற்கை வளங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்குறள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, மழையை பற்றி சொல்லுது, உழவை பற்றி சொல்லுது, மரங்களை பற்றி சொல்லுது, பல மலர்களை பற்றி சொல்லுது. குறிப்பாக நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய அரணாக திருக்குறள் சொல்வதை எதுன்னு பார்த்தோம்னாக்கா, இருபுணலும் வாய்த்த மலையும் வறுபுணலும் வல் அரணும் நாட்டிற்கு உறுப்பு. அதாவது மலைகளும் நீர்நிலைகளும் ஒரு நாட்டினுடைய அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு அரசாங்கம் எப்படி வந்து இந்த வளங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு திருக்குறள் இருக்கு. அது என்னென்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது இந்த திருக்குறளில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறைமையை நமக்கு திருக்குறள் பறைசாற்றுகின்றது. மனித வள மேம்பாடு, அதாவது ஹியூமன் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி நமக்கு அடிப்படை தேவைகள்லாம் இருக்கு இல்லையா, கல்வியாக இருக்கலாம், போக்குவரத்தாக இருக்கலாம், ஒரு வீடு வாசலாக இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம். மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதுக்கு ரெண்டு வகையான வளங்கள் தேவைப்படுது. ஒன்று வந்து பயோஜெனிக் சோர்சஸ், இன்னொன்று வந்து மைனிங் சோர்சஸ். அதாவது பயோஜெனிக் சோர்ஸ் அப்படின்னாக்கா, உழவு மூலமாகவோ இல்லை காய்கனிகளாகவோ இல்லை இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு உற்பத்தி செய்யப்பட்டு கொடுக்கப்படுகின்ற ஒரு வளங்கள். மற்றொரு வளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மைனிங் சோர்ஸ்லேருந்து வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோலாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கனிம வளமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வளங்கள் வந்து மைனிங் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஆக நம்மளுடைய அடிப்படை தேவைக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, பயோஜெனிக் சோர்சஸ், மைனிங் சோர்சஸ். இந்த ரெண்டு சோர்சஸ்லேருந்து வருகின்ற பொருட்களை நாம் உற்பத்தி செய்து ஒரு தொழிற்சாலைகளிலேயோ இல்லை ஒரு தொழில் கூடங்கள், அதாவது ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், இது மாதிரி பல பரிமாணங்களில் அந்த பொருளை நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம். உற்பத்தி செஞ்சு அதை நம்ம பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துகிற பொழுது அதற்கான கால எல்லை பார்த்தோன்னா, ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டோன்னா, தாகத்துக்காக நம்ம பருகிற தண்ணீர் வந்து எங்கேருந்து வருது, அந்த தண்ணீரை கடத்துவதற்காக அந்த ஒரு பாட்டில், அந்த குப்பி எங்கேருந்து வருது, அதற்கான அடிப்படை மூலக்கூறுகள் என்ன, அவைகள்லாம் சேர்ந்து தான் ஒரு பாட்டிலாக வருது. ஸோ இந்த பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியை பயன்படுத்துகிறோன்னா, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்த பாட்டில் நம்ம எங்கே போட போகிறோம், இந்த போட்ட பாட்டில் வந்து எவ்வளோ நாள் வாழப்போகுது, இதெல்லாம் மொத்தமாக புரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: நேர்கள் கவனத்திற்கு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்கள் அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகா ஹெட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள். நேரம் 7:09. சிந்தனை மலர். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடை

கின்றனர். ஜேம்ஸ் ஆலன் அவர்களுடைய சிந்தனை மலர் மீண்டும் உங்கள் நினைவிற்காக. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். ஜேம்ஸ் ஆலன் அவர்களுடைய உணர்ச்சி மிக்க வரிகளோடு இன்றைய நாளை இனிதே தூங்கலாம் நேர்களே.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02 8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.

0: நேரம் 7:02. இனி கேட்கலாம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது விளையாட்டுக் களம். இதில் விளையாட்டும் ஆளுமை திறனும் புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முக கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கங்க ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: என்னோட பேர் வந்து ப்ரொஃபஸர் ஜி வசந்தி பாஸ்கரன். புதுவை பல்கலைக்கழகத்தில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ப்ரொஃபஸராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஆஃப் ஹியூமனிட்டிஸில் டீனாக பணிபுரிகிறேன். நான் வந்து இது வரைக்கும் 35 வருஷம் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்.
2: இன்றைய விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில் விளையாட்டும் ஆளுமை திறனும், அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது சம்பந்தமாக பொதுவாக நேயர்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, குறிப்பாக பெற்றோர்களுக்கு நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. விளையாட்டு பற்றின செய்திகளை முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் நம்ம ஆளுமை திறன் பற்றிய செய்தியை பார்க்கலாம். அப்புறம் விளையாட்டுலேருந்து எப்படி ஆளுமை திறன் வளர்த்துக்கிறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல விளையாட்டை பற்றி சொல்லுங்களேன்.
3: விளையாட்டுனா என்னன்னு தெரியணும். பெற்றோர்கள் வந்து தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. என்னக்கா விளையாட்டுனாக்கா போய் விளையாண்டுட்டு கிரவுண்டில் விளையாண்டுட்டு பசங்களோட பேசிட்டு வீட்டுக்கு வந்தது தான் விளையாட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விளையாட்டுன்னு சொல்லும்போது அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைங்களா? அதாவது உடல் இயக்கம், மனம் ஒருமைப்படுத்தல். உடல் இயக்கம் ஒழுங்காக இருக்கணும் இல்லைங்களா? அதாவது நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தில் நிறைய பிரச்சனை இருக்கும்.
2: உடல் விளையாட்டு ரொம்ப உதவும்.
3: ஓகே, அது விளையாட்டு மூலியமாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம ஆளுமை திறன் சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போ இந்த ஆளுமை திறன் வந்து விளையாட்டில் போய் விளையாடுறதுனால டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ்லேயே நான் விளையாண்டதில்லை, ஆனால் எனக்கு ஆளுமை திறன் இல்லையான்னு கேட்க முடியாது. ஆளுமை திறன் வந்து யாருக்கான டெவலப் பண்ணிக்கலாம், ஆனால் விளையாட்டில் வரும்போது அந்த ஆளுமை திறனை மேன்மேற்படுத்திக்கொள்ளலாம். இதில் இன்னொன்று சொல்லுங்கள், பெற்றோர்கள் நினைப்பாங்க ஸ்போர்ட்ஸ் போடுறதுனால டிசிப்ளின் வந்து கெட்டு போயிடுது, பிள்ளைங்களோட ஒழுக்கம் வீணாக போயிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ்ன்னு போகும்போது விளையாடும் போது ஒரு டீம் கேம்ஸ்னு வச்சுங்களேன், அப்போ அதுக்கு ஒரு கோச் இருப்பாங்க இல்லை டீம் மேனேஜர்னு இருப்பாங்க. அந்த இன்னொரு பிள்ளை சொல்லும்போது அது தப்புன்னு தோணும்போது அந்த கோச் கூப்பிட்டு அந்த பிள்ளையை திருத்தும் போது அது தப்புன்னு அப்போதான் உணரும். ஆனால் ஒரு டீச்சராக இருக்கும்போது, ஒரு கோச்சாக இருக்கும்போது, மேனேஜராக இருக்கும்போது இது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு மாறணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். இது வந்து டிசிப்ளின் சொல்கிறேன் இல்லைங்களா. அது மாதிரி உணர்ச்சி கட்டுப்பாடு இது ரொம்ப அவசியம். என்னக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது அடலசென்ட்டுக்கும் சரி, கல்யாணமானவங்களுக்கு கூட இந்த இமோஷனல் பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் விளையாடும் போது எப்படி இமோஷனல் பேலன்ஸ் வருதுன்னாக்கா, நீங்கள் டீம் கேம் விளையாடும் போது கோச் வந்து ஒரு பிளேயரை திட்டலாம். அப்போ திட்டும்போது என்ன ஆகுதுன்னா கோவம் வரும் அந்த பிள்ளைக்கு. இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் வந்து கோவப்பட்டாக்கா கேம் நல்லா விளையாட முடியாது. ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது வந்து சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் சொல்கிறாங்க. அப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால சரி, நம்மளை தப்பு பண்ணுறோம், நம்மளை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளையாடும் போது வேறு வேறு இடத்துலேருந்து பிள்ளைங்க வருவாங்க, ஒரே சமுதாயத்துலேருந்து கூட இருக்காது, வேறு வேறு சமுதாயத்துலேருந்து பிள்ளைங்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் ஏற்படுது. இன்னொன்று வந்து தலைமைத்திறன், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ரொம்ப அவசியம். தலைமைத்திறன் வந்து ஒரு மாணவனாக இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஒரு கேப்டனை, ஸ்கூல் லீடராக போடுவாங்க. ஒரு கேமுக்கு வந்து கேப்டன் சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து நியமிக்கலாம். அந்த கேப்டனோட டியூட்டி என்னன்னாக்கா அந்த டீமை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமாக இதெல்லாம் வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க.
2: இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போமே. நிறைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா

0: நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்பா அம்மா ஒரே ஒரு குழந்தை. இப்போ அந்த குழந்தை வந்து ஆரம்பத்துலேருந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வருது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒன்று கொடுக்க முடியல. ஒரு பையனே வந்து ஒரு 17-18 வயசில் எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக் வேணும் அப்படின்னா அப்பா வந்து இல்லைப்பா அது வேகமாக போகிற பைக்பா ஆக்சிடென்ட் ஆகிடும் வேண்டாம் பார்த்துக்கலாம் காலேஜ் போன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன தடை சொன்னாலும் அவனுடைய முடிவு பார்த்திங்கன்னா வேறு விதமாக எடுக்கிறான். ஆனால் இதே வந்து ஒரு பையன் வந்து ஒரு விளையாட்டில் இருக்கான் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோச்சு திட்டிருப்பார், வாழ்க்கையை பற்றின எல்லா புரிதலும் அவனுக்கு அங்கே ஏற்படுது. அப்போ இந்த குழு பணி எந்த விதத்தில் ஒருத்தவனை மாற்றுது, அதை பற்றி சொல்லுங்க.
1: இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார். எங்கன்னாக்கா உணர்ச்சி கட்டுப்பாடுன்னு சொல்லணும் இல்லைங்களா. இப்போ ஒரு பையன் பைக்கு கேட்குறான் அப்பா கொடுக்கலனாக்கா வேற ஒரு தப்பான ஒரு எண்ணம் வரும் அந்த பையனுக்கு. அதே மாதிரி பிள்ளைங்க கூட இப்போ நிறையா நாங்கள் 10வதுலலாம் நம்ம பார்க்குறோம், ஃபெயில் ஆகிட்டாக்கா சரி, பிளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டாக்கா அவங்க என்ன இப்போ எமோஷனல் பேலன்ஸ் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, தப்பான முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் இதே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னு சொல்கிறோம், தோல்வி அடைஞ்சாக்கா அதை ஏற்றுக்கிற சக்தி வந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங்கில் வந்துடுது. அதே மாதிரி வின் பண்ணாலும் அதில் வர சந்தோஷத்தை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெவலப்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் பிள்ளைங்களை விடுறதுனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் குவாலிட்டி வந்துடும். பெற்றோர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க பிள்ளைங்க வந்து மார்க் போயிடும், அங்கே ஸ்போர்ட்ஸ் அப்போ விளையாண்டாக்கா வந்து மார்க் குறைஞ்சி போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு நாளைக்கு மெடிக்கலோ இன்ஜினியரிங் சேர்க்க முடியாத ஒரு எண்ணத்தில் கிரவுண்டு பக்கமாக அனுப்ப மாட்டாங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம் பெற்றோர்கிட்டே இருக்குது. சமுதாயத்தில் நிறைய வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். ஸ்போர்ட்ஸ் வந்து மெடல் அடிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது, பிள்ளைங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
0: இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் பேசுகிறேன். இப்போ ஒரு மாணவன் வந்து படிப்பை தவிர விளையாட்டுக்கு போனான்னா வந்து படிப்பு கட்டிடும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறதா நீங்களும் சொன்னீங்க. ஆனால் நான் வந்து அனுபவத்தில் பார்க்குறப்ப ஒரு மாணவன் வந்து விளையாட்டில் ஈடுபடும் போது அதை கூர்ந்து நோக்கும் போது அதில் முழு இன்வால்மெண்ட்டோடு விளையாடும் போது அந்த ஒரு மணி நேரம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அப்போ இப்போ சப்போஸ் ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா ஃபுட்பால் எங்கே இருக்குது, கிரவுண்டில் எங்கே இருக்குது, நம்மகிட்ட வருமா, நம்ம ரைட்டா லெஃப்டா என்ன, இதே கான்சன்ட்ரேஷன் அவனுக்கு பாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் பவரே அதிகமாகிடுது. அப்போ அந்த பையன் மற்ற பையனை விட ஒரு மற்ற பையன் 2 மணி நேரத்தில் ஒரு சப்ஜெக்டை படித்து முடிக்கிறான்னா இவன் 1.5 மணி நேரத்திலே படிக்க முடியும். அந்த அளவுக்கு இவன் மைண்டு வந்து ஷார்ப் ஆகிடுது. அதை பற்றின செய்தியை சொல்லுங்களேன்.
1: அதாவது சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஒரு பையன் வந்து கிரவுண்ட்ல விளையாடும் போது அவனுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. கவனம் ஃபுல்லா வந்து வீட்டை பற்றி நினைக்க மாட்டான், அடுத்தவங்களை பற்றி நினைக்க மாட்டான், கேமை பற்றின மட்டும் அதான் டீம் ஒர்க்னு சொல்றோம் இல்லைங்களா. ஜெயிக்கலாம் கூட தப்பு இல்லை, அதனால வந்து நம்ம விளையாடுறதுக்குன்னு வந்துட்டுனாக்கா அதில் விளையாடுறதுல தான் கவனம் இருக்கும். அப்போ அந்த கவனம் வந்து இருக்கும்போது என்ன கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ அவன் கிளாஸ்ல உட்காந்து படிக்கும்போது அவனுக்கு கவனம் வந்து அட்டென்ஷன் லெவல் வந்து நல்லா இருக்கும். பொதுவாக சொல்றாங்க அத்லெட்டிக்ஸும் ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம உடனே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கேட்கலாம், நான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கே போனதில்லை, நான் வந்து நல்லாவே படித்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னு. அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தனா அந்த டிஎன்எல வந்து அவங்க ஜெனட்டிக்காக வந்து நல்ல படிப்பு
0: இயற்கையிலே அவருக்கு அதிகமாக இருக்கு,
1: அவருக்கு இருந்திருக்கலாம். அதனால வந்து விளையாட்டுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து தடை போடாத இருந்தாக்க பிள்ளைங்க வந்து படிக்கிற திறமையும் இம்ப்ரூவ் ஆகும். மீதி இந்த ஆளுமை திறனில் இந்த முக்கியமானது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மென்டல் கான்சன்ட்ரேஷனு, அது ரொம்ப வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
0: அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, பல சமூகங்களை சேர்ந்தவங்க ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது அந்த சமூக திறன் வந்து அவனுக்கு அதிகமாகும் அப்படின்னு. இதுதான் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு அவர் போகிறாரு, அப்போ 10 பேர் வேலை செய்வாங்க, பட் இவர் அவருடைய அப்ரோச் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிடும். பார்த்தா இவர் டீம் லீடராக போடுவாங்க, மற்றவங்களோட ஒரு 50,000-1 லட்சம் சம்பளம் கூட வாங்குறாரு. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா அவர் விளையாட்டில் ஈடுபடும் போது ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து ஃபிசிக்கலாக கூட இவரை விட அவருக்கு பாடி வந்து கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். அப்போ எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அவருக்குள்ளே வந்துடுச்சுன்னா பின்னாடி அவர் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஈஸியாக வந்துடுது. அப்போ இதை பற்றின செய்தியும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு இன்ஃபர்மேஷனு. அதாவது தலைமை திறன் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ஏற்கனவே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படின்னாக்கா டீம் ஒர்க்னு சொல்லும்போது டீம் கேம்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டீம் கேமில் வந்து ஒருத்தங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம என்ன சொன்னோம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். வேறு வேறு சமுதாயத்திலேருந்து பிள்ளைங்க வருவாங்க, அப்போ நம்ம என்னன்னாக்கா நம்மளுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு பாஷை வித்தியாசம் கூட இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பிள்ளைங்களுக்கு பாஷை தெரியலனா கூட அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பேசி கண்ட்ரோலில் நம்ம கொண்டு வரும்போது நம்ம கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. அதுக்கு தான் ஒரு கேப்டன் சொல்லிட்டு ஒரு அப்பாயின்ட் பண்ணோம், ஒரு டீமுக்கு ஒரு கேப்டன் இருப்பாங்க. நாளைக்கு எங்கே போனாலும் அவர் வந்து அவருக்கு மேனேஜ்மெண்ட் அந்த கெப்பாசிட்டி வந்துடும். ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்களேன், ஒரு விளையாட்டு வீரர்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை கொடுத்தீங்கன்னாக்கா அங்கே எப்படி கிரவுண்டில் மேனேஜ் பண்ணுறாரோ அதே மாதிரி வீட்டில் உள்ள எல்லா ஒரு ஆக்டிவிட்டிக்கும்
0: எடுத்துக்கட்டி
1: செய்கிறதுக்கு அந்த திறமை வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து விளையாட்டு களம் வந்து ஒரு முக்கியமான ஒரு தூணாக எடுத்துங்க.
0: இப்போ நம்ம வந்து குழு விளையாட்டை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தனிப்பட்ட திறன் விளையாட்டு இருக்குது. அப்போ ஒரு ஷட்டில் பேட்மிண்டன் ஒருத்தர் விளையாடுறேன்னு வச்சுங்களேன், எதிரிலேருந்து பால் வருதுன்னா சடனாக அவர் முடிவு பண்ணணும், அடுத்து நாம எங்க பிளேஸ் பண்றது,

0: எதிராளி எந்த இடத்துல வந்து வீக்காக இருக்காரு, அப்போ அவர் இல்லாத இடம் எது, இப்படி தான் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த முடிவெடுக்கும் திறன், இதுதான் வாழ்க்கையிலையும் நமக்கு பயன்பட போகுது. இது ஆளுமை திறனில் ஒரு ஒரு விளையாட்டு வீரருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், இது பற்றின செய்திகள் இதையும் சொல்லுங்களேன்.
1: சின்ன வயசுலேருந்தே அந்த குவாலிட்டி டெவலப் பண்ணிட்டுனாக்கா பின்னாடி அவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது கூட இது வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி எப்படின்னாக்கா நீங்கள் சொன்னீங்க, ஒரு டென்னிஸ் பிளேயரோ இல்லை பேட்மிண்டன் பிளேயரோ இப்போ தனியாக விளையாடும் போது அந்த தனியான ஒரு பிளேயருக்கு வந்து எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி எந்த எப்போ நம்மக்கிட்ட பந்து வரும், அது எப்படி நம்ம அனுப்பணும், கான்ஃபிடென்ஸ் லெவல் டெவலப் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த கேமை வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடுவாங்க. அது வந்து டெவலப் பண்ணிக்கணும். வேலைக்கு போகிற இடத்துலையும் வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ஒரு திறமை இருந்ததுனாக்கா வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குள்ளே இருக்கும்போது கூட இந்த ஒரு குவாலிட்டியை வச்சுட்டு நல்லவே ஃபேமிலியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணாங்க சார்.
0: இப்போ இன்னொன்று, நம்ம வந்து தலைமைத்துவம் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தோல்விகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே ஒரு படிப்பினை தானே. ஆரம்பத்தில் அவன் சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சால் பயங்கரமாக சந்தோஷமாக இருப்போம். பழகிடுச்சு, ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா வெற்றியும் அவனை எந்த விதத்துலையும் பெருசாக சந்தோஷம் கொடுக்காது. அந்த வாழ்க்கையில் அந்த பேலன்ஸ் பண்ணதில் மனசு, அதை எப்படி அவன் உருவாக்கிக்கிறான், ஆளுமை திறனில் முக்கியமான ஒரு விஷயம் இது. இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: வீட்டில் ஒரு கிஃப்ட்டு அப்பா அப்பா அம்மா வாங்கி தராங்கனாக்கா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்பா கொடுக்குறது வந்து அது பெருசாக தோணாது. விளையாட்டு வீரர் வந்து வெற்றியை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த வெற்றி எப்பயுமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வெற்றி வந்து ஒரு அஞ்சு வருஷம் வெற்றியில் இருக்கலாம், பின்னாடி தோல்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பேலன்ஸ் பண்ண, வெற்றி வந்தாக்கா சந்தோஷப்படுறதும் தோல்வி வந்தாக்கா அதை வருத்தம் அடைகிறது வந்து அது சரி வராது. தோல்வி வந்தாலும் கரெக்டான ஒரு கண்டிஷனில் எடுத்துக்கணும். ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணும்போதும் சரி, ஆரம்பத்தில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைங்க இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணனாக்கா நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு லைஃப்லேயே வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேலை செய்கிற இடத்துலையும் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் ப்ளஸ் வந்து அவங்க குடும்பத்துலேயும் வந்து நல்லபடியாக ஒரு ஸ்மூத்தான லைஃப் ரன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார்.
0: இன்னொன்று, ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இந்த மன உறுதி தன்னம்பிக்கை, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க எதுலேயும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்மளால் முடியும், நம்மளால் இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பயன்பட போகுது. இந்த இந்த நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை எப்படி அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது? ஏன்னா வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன தோல்விகள் இருக்கும், ஆனால் அவங்களுடைய மன உறுதி அதுதான் பின்னாடி அவனை ஒரு வெற்றியாளனாக பார்க்குது. நம்ம பெரிய பெரிய உலக லெவலில் இருக்கக்கூடிய பெரிய வீரர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க தங்களுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது இதை தான் சொல்கிறாங்க. அதை பற்றின செய்தியை சொல்லுங்களா.
1: மன உறுதி ரொம்ப அவசியம் தேவை. ஏன்னாக்கா அந்த மைண்ட் செட் இல்லைன்னு வச்சுங்களேன், மன உறுதி இல்லைன்னாக்கா எதையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இப்போ தோத்துட்டாங்கனாக்கா கான்ஃபிடென்ஸ் லெவல், அடுத்த தடவை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடலாம், போராடி தான் வந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும். முதல் தர போகிறாங்க தோத்துட்டோன்னு வச்சுங்களேன், அது அசிங்கப்பட்டுட்டு என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் நம்ம விளையாட்டே வேண்டாம், இன்றைக்கி நம்ம தோல்வி அடைந்தனாக்கா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வெற்றி அடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ராபர்ட் ப்ரூஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 7 முறை ட்ரை பண்ணார் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்பயுமே ஒரு அப்ஜெக்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னாக்கா நம்ம ரிப்பீட்டடாக வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணும்போது தான் வெற்றி நம்ம அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அப்பா நான் சொல்கிறேன் டாக்டர் ஆகணும், அவன் அந்த ஸ்டூடெண்ட் நான் சொல்லப்பில் நான் இந்த படிப்பு படித்தனாக்கா இந்த வேலையில் என்னால் வர முடியும், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குனாக்கா அப்போ பெற்றோருக்கு என்ன பண்ணணும், அந்த பிள்ளையோடைய எண்ணங்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் விடணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுடைய டேலண்ட் இருக்கும், ஆனால் பெற்றோர்கள் அந்த டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு கூட வேண்டாம் உன ஹெல்த் வீணாக போயிடணும். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த பிள்ளைங்களோட ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கிறது காரணமே வந்து ஸ்போர்ட்ஸ் தான்.
2: நீங்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு களம், விளையாட்டும் ஆளுமை திறனும். புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: நேர்களே, இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் உள்ள சோம்நாத் பிரபாஸ் பட்டானில் நடைபெறும் சோம்நாதர் கோவில் புனரமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் சோம்நாதர் அமர்நாத் பர்வத்தில் ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள்.

நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இன்று குஜராத் மாநிலம் ஜாம்நகரிலிருந்து சோம்நாத் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் சாலை பேரணியில் பங்கேற்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சோம்நாத் ஆலயத்தின் புனரமைப்பில் முக்கிய பங்காற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார். பின்னர் சோம்நாத் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். பின்னர் விமானப்படையினர் நிகழ்த்தும் சாகச நிகழ்ச்சியை பார்வையிடும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டம் ஒன்றிலும் பங்கேற்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது சோம்நாத் ஆலயம் தொடர்பான அஞ்சல் தலையையும் 75 ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிடுகிறார். அதன் பின்னர் வதோதரா செல்லும் பிரதமர் அங்கு சார்தாம் விடுதியை திறந்து வைக்கிறார். இதில் தலா 1000 மாணவ மாணவிகள் தங்கும் வகையில் தனித்தனியாக விடுதி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதி வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள நவீன வசதிகளையும் திரு நரேந்திர மோடி பார்வையிட உள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவு விழா தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து தாக்குதலை எதிர்கொண்ட போதும் இந்த ஆலயம் மீண்டு எழுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார். நாட்டில் கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சோம்நாத் ஆலயம் வலிமையுடன் திகழ்வதைப் போலவே நாட்டின் பொருளாதாரமும் வலிமையுடன் உள்ளது என்றும் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரிய நடைமுறைகளான ஆயுர்வேதம், யோகா போன்றவை உலகெங்கிலும் தற்போது முக்கியத்துவம் பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா துறைகளைச் சேர்ந்தவர்கள் பயனடைவார்கள் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் நேற்று அவர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் பேசிய அவர், நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் கிராமப்புற சாலைகள் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவை கிராமப்புற மக்களின் கல்வி, சந்தை வாய்ப்புகள், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் 973 சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இவை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைத்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தாா்.

0: விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி மையத்தை நேற்று அவர் ஆய்வு செய்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிகளுக்கான உள்கட்டமைப்புகளை அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறினார். நாட்டின் முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் விண்வெளித்துறை தொடர்பான ஆய்வகங்கள் அமைக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஆராய்ச்சிகளுக்கும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாகவும் அதன் மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று வால் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகம் ஒரே குடும்பம் என்ற கொள்கையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக திரு பவித்ரா மார்கரெட்டா கூறினார். முன்னதாக அந்நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியிலும் அமைச்சர் பங்கேற்றார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும், இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்தர் சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கும்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் கும்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 30 நாடுகளைச் சேர்ந்த 170க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரெட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கோடைக்காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
1: வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க, குழந்தைங்க வீட்டிலே இருக்கிறாங்க. சோ ரெகுலரா குழந்தைகள் வீட்டுல இருக்கும் போது இந்த ஹாலிடே சம்மர் சீசன்ல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இது வெயில் காலம் அப்படின்றதுனால குழந்தைங்களை வந்து வெயில் நேரத்துல வெளியே விளையாடும் போது அவங்களுக்கு ஈஸியா ஃபெட்டிக் ஆயிடுறதோ, அவங்க ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆகுறதோ அவங்களுக்கு ரொம்ப காமனா இது வரலாம். மற்ற நேரங்களை விட முக்கியமா 11 மணிலிருந்து 4 மணிக்குள்ள நல்ல வெயில் அதிகமா இருக்கும் போது குழந்தைகள் வெளியே போய் விளையாடும் போது இந்த வெயிலின் தாக்கத்தினால அவங்க ரொம்ப சீக்கிரமா சோர்ந்து போறதுனாலயோ, அவங்களுக்கு ரொம்ப மயக்கம் வர்றதோ, இல்ல ரொம்ப டயர்டா இருந்தனாலயோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இந்த சீசன்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களுக்கு எப்படி வெயில் அதிகமான வர பிரச்சனைகள்னு சொல்ற ஹீட் ஸ்ட்ரோக் வருமோ, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால குழந்தைங்களை கண்டிப்பா இந்த மாதிரியான உச்சகட்ட வெயில் இருக்க வேண்டிய 11 மணி 4 மணி அந்த நேரத்துக்கு நடுவுல குழந்தைங்களை வெயில்ல விளையாடுறத அவாய்ட் பண்ணணும். வெயில் இல்லாத நேரத்துல நிழல்ல விளையாட நம்ம அனுமதிக்கலாம். ரெண்டாவது, இந்த வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி தாகம் ஏற்படும். அவங்க ஒருவேளை குடிக்க மறந்தாலும் நம்மளா வந்து தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா உடம்புல இருக்க நீர் சத்து சீக்கிரம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் அப்படி டீஹைட்ரேட் ஆயிட்டாங்கன்னா அவங்க சீக்கிரம் சோர்ந்து போயிடுவாங்க, அதனாலயும் சில பிரச்சனைகள் வரலாம். வெறும் தண்ணி இல்லாம ஃப்ரெஷ்ஷா போட்ட ஜூஸாவோ இல்ல நிறைய நீர் ஆகாரங்கள் நம்ம நிறைய கொடுத்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணலாம். மூணாவது, நம்ம ஹாலிடேஸ்ல இருக்காங்க, வெளியே போறோம், இந்த வெயில் காலத்துல நிறைய தின்பண்டங்கள் வெளியே இருக்குது, அந்த அவுட் சைட் ஃபுட்டை அவங்க எடுத்து சாப்பிடறதுனால ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணாத அவுட் சைட் ஃபுட்டை குழந்தைங்க சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்துல வாந்தி வயிற்றுப்போக்கு அதுக்கான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால முக்கியமா ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இல்ல வீட்டிலே நம்மளால செஞ்சு கொடுக்கற முடியுமான ஹெல்தி ஃபுட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது மூலமா வெளியில சாப்பிடுற பிரச்சனைகளை நம்ம தடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அடுத்த முக்கியமான பிரச்சனைகள்னு பார்த்தனா, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகல, வீட்டிலே இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள முக்காவாசி அவங்களுக்கு அவுட் ஆஃப் ரீச் அவங்களுடைய முட்டில் இருக்கிற பொருளை வந்து பெரியவங்க எடுத்துக்கிற மாத்திரை, பெரியவங்களுக்கு எடுத்துக்கிற சிரப்பு இல்ல வேற ஏதாவது பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற ஆசிட் பொருள் அதை எதையுமே வந்து அவங்களுடைய ரீச்ல வச்சிருக்க கூடாது. குழந்தைங்கள் வீட்டிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து சாப்பிடுறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஜூஸ் நினைச்சு அந்த பாட்டில் ஊத்தி வச்சிருக்க மண்ணெண்ணையோ இல்ல வேற ஏதாவது ஆசிடோ இல்ல ஃபினாயிலோ குழந்தைங்க குடிச்சிடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மாத்திரையை சாப்பிட்டு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியாம குழந்தைங்களை எடுத்து அதை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ வீட்டிலே இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அவுட் ஆஃப் ரீச் சில்ட்ரனுக்கு இது எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்களுடைய கைக்கு எட்டாத மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டைம்ல வச்சுக்கணும். மூணாவது, குழந்தைங்கள் விளையாடிட்டே இருக்காங்க இந்த லீவ்ல அப்படின்னா அவங்க அடிபடாம விளையாடுறதுக்கு சேஃப்டியா என்ன ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஸோ வெளியே போய் விளையாடும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். முக்கியமா இந்த ஹாலிடே சீசன்ல வேற என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, சில வைரஸ் காய்ச்சல்னால முக்கியமா வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்ற அம்மை நோய்கள் வந்து இந்த சம்மர் சீசன்ல ரொம்ப காமனா இருக்கும். ஸோ அம்மை நோய்கள் உங்களுக்கு தெரியும், அது வைரஸ் காய்ச்சல் அப்படின்றதுனால ஈஸியா பரவும், ஒருத்தவங்கல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவலாம். அது பரவுறது ஒருத்தவங்களுக்கு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும் போது வீட்டுல இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்தாலும் எல்லாருக்கும் உடனடியே வந்துடும். ஸோ இந்த அம்மை நோய் வராம தடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து அம்மை நோய் இருக்கிற அந்த கான்டாக்ட் பக்கத்துல வச்சுக்க கூடாது. முக்கியமா வந்து இந்த அம்மை நோய் பரவுறது தண்ணி மூலியமாவோ காத்து மூலியமாவோ தான். அதனால சுத்தமான தண்ணி குடிநீர் குடிக்க வச்சு ஆற வச்ச பாயிலிங் வாட்டரை நம்ம குடிக்கிறதுக்கு வச்சுக்கணும். அது மூலியமா நம்ம சிக்கன் பாக்ஸ் வர்றத தடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வராம தடுக்க வேற வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா சிக்கன் பாக்ஸ தடுக்கிறதுக்கு வேக்சின் இருக்கு. அப்ப சிக்கன் பாக்ஸ்க்கான வேக்சினை நம்ம முன்னாடியே போட்டுக்கிட்டோம்னா இந்த சிக்கன் பாக்ஸ் வர்றதுல இருந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கலாம். பெரியவங்களுக்குமே சிக்கன் பாக்ஸ் வேக்சின் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த சிக்கன் பாக்ஸ் வர்றதை நம்ம தடுக்கிறது மூலியமா ஒருத்தவங்கல இருந்து இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம பரவுறத நம்ம கண்டிப்பா குறைச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் சீசன்ல வர பிரச்சனைகள், இதை எப்படி நம்ம அணுகலாம், இதை எப்படி சுமூகமா நம்ம தீர்வு காணலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கோடைக்காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: நேரம் 7:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. தர்மர் வந்து சக்கரவர்த்தி ஆனார். பீஷ்மர் வந்து யுத்த பூமியில் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார்.

0: உயிரை விட போகிறார். சூரியன் வந்து வட திசையை அடைகிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தர்மர் வந்து கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பீஷ்மரை பார்க்குறதுக்காக குருக்ஷேத்திரத்துக்கு வரார். தம்பிமார்கள் திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க. பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வர்ணம், ஆசிரமம், மக்கள் கடமை, அரசருடைய கடமை, இது மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்குறார். அவர் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பீஷ்மரும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்படி பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டு தான், கழுக்குன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில் நிறுத்தினார். திரௌபதியை பார்த்தார். மகளே, ஏம்மா சிரிச்சேன்னு கேட்டார். என்னை மன்னிச்சிருங்க பிதாமகரே, ஏதோ தெரியாமல் சிரிச்சுட்டேன்னாங்க அவங்க. குழந்தாய், உன்னை மாதிரியே உள்ள உத்தம பெண்கள் வந்து காரணம் இல்லாமல் பலர் முன்னிலையில் இப்படி சிரிக்க மாட்டாங்க, வெக்கப்படாமல் விஷயத்தை சொல்லுன்னார் அவர். திரௌபதிக்கு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டது. சுவாமி, நீங்கள் இப்போ இவ்வளவு தர்மோபதேசம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இதை பார்க்குறப்போ எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அதாவது இன்றைக்கி தர்மத்துக்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்குற இதே பிதாமகர் அன்னைக்கு கௌரவர் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணினப்போ வாய் மூடி மௌனமாக பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தார். அந்த சமயத்தில் இவ்வளவு ஞானத்தையும் எங்கே விட்டு வச்சுருந்தார்? ஒருவேளை அதுக்கப்புறம் தான் இந்த தர்ம விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டுருக்கிறேன். அப்படி யோசித்தப்போ தான் அந்த சிரிப்பு வந்துட்டுது, என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னாங்களாம். பிதாமகர் இதுக்கு அமைதியாக பதில் சொல்ல ஆரம்பித்தார். குழந்தாய், உன்னோட கேள்வி நியாயமானது தான். இதில் வந்து ஒன்று நான் மன்னிக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? துரியோதனன் சபையில் நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்க தான் செய்தது. ஆனால் துஷ்டனான துரியோதனன் உணவை நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அது காரணமாக என்னுடைய அறிவு வந்து மழுங்கி போச்சு. நல்லது கெட்டதை பற்றி ஆலோசிக்க முடியாமல் போயிட்டுது. தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிட்றவனுடைய மனமும் உடம்பும் கெட்டுப்போடும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ வந்து போரில் அர்ஜுனன் வந்து என் மேலே எய்த அம்புகளால் என் உடம்பில் இருந்த ரத்தம்லாம் வெளியேறி போச்சு. கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்போ உடம்பு விட்டு வெளில போயிட்டுது. அதனால் என் புத்தியும் தெளிஞ்சுட்டுது. அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்து சொல்ல முடிஞ்சுது அப்படின்னாராம் பீஷ்மர். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில் உட்காந்துடக்கூடாது. சாப்பிட்ற கூப்பிட்றவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் யோசித்து பார்க்கணுமா. கெட்ட எண்ணத்தோடு போடப்படுகிற சாப்பாடு புத்தியை மழுங்கடிச்சிரும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிற ஒரு உண்மை. எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடித்த கையோட முக்கியமான பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்ருவாங்களே. முக்கியமாக பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் யாராவது சாப்பிட கூப்பிட்டா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கூப்பிட்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சாப்பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். சில சந்தர்ப்பங்களில் சாப்பாடு புத்தியில் ஒரு தெளிவை உண்டாக்குறதும் உண்டு. ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அவர் சாப்பிட்றதே இல்லை, எப்போவாது கொஞ்சம் தண்ணி பால் அவ்வளோதான். ருசியெல்லாம் கடந்தவர். அவர்கிட்ட எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த ஊரில் ஒரு ஹோட்டல், அதோட முதலாளி ஒருத்தர், அவரும் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போனார். அவர் முன்னாடி போய் பணிவாக நின்னார். துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு காலில் விழுறதுக்காக போனார். அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திரிச்சு இவர் காலில் விழுந்துட்டார். ஹோட்டல் முதலாளி பதறி போயிட்டார். சுவாமி, என்ன இது அபச்சாரம், நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், அப்படி இல்லைங்க, நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உங்கள் ஹோட்டலில் தான் நான் வந்து அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ருசியெலாம் கடந்து வெறுத்து ஞானியாக போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் சாப்பாடு தான் காரணம் அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

இருக்கேன் உங்கள் செல்ல தோழி சௌமியா. இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் என்ன நகரத்துக்கு நான் உங்களை உலா அழைச்சிட்டு போக போகிறேன்னா, நகர வாழ்க்கையோட சலசலப்பிலிருந்து விலகி அடர்ந்த செஸ்னட் காடுகளால் சூழப்பட்ட அமைதியான ஒரு மலைப்பகுதியை பற்றி தான், ஒரு அழகான கிராமத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற நேர்களே, ஆம் நேர்களே, இன்றைக்கி கியூசிங் கிராமம் தெற்கு சிக்கிமில் அமைஞ்சிருக்க ரவங்லா அருகில் இருக்கிற ரவங்லா கிராமத்தை பற்றி தான் இன்றைக்கி நகருலா நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. ரவங்லா கியூசிங் கிராமம் 1402 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து நர்சிங் மலை மற்றும் காப்ரு மலையின் அற்புதமான காட்சிகளை காணலாம். இங்கு லெப்சா மக்கள் வசிக்கின்றனர். அவர்கள் தங்கள் வண்ணமயமான கலாச்சாரத்தையும் எளிமையும் பாதுகாத்து வருகின்றனர். கியூசிங் சுற்றுலா மேம்பாட்டு குழு KTDC மற்றும் உள்ளூர் தொண்டு நிறுவனமான சிக்கிம் மேம்பாட்டு அறக்கட்டளை SDF ஆகியவற்றுடன் இணைந்து கிராம சுற்றுலாவை பிரபலப்படுத்துவதில் தீவிரமாகவே பங்கேற்குதுன்னே சொல்லலாம்.

நேர்களே, நீ கியூசிங் கிராமத்தை பற்றி தான் நம்ம நகரோலா நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் நகரோலா. பாடல் கேட்கலாம் மெர்சல் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

நேரம் 7:42 46 ஆயிடுச்சுக்கு. இன்றைக்கி நகரோதா நிகழ்ச்சியில் நாம் கியூசிங் கிராமத்துக்கு தான் நான் உங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கியூசிங் கிராமம் லெக்ஷிப் மற்றும் ரவாங்களா நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. ரவாங்களாவுக்கு மிக அருகில் 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. லெக்ஷிப் இங்கிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நாம்சி, ஃபெல்லிங் அல்லது கேங்டாக் போன்ற முக்கிய நகரங்கள்லேருந்து பேருந்து மூலியமாகவோ டாக்ஸி மூலியமாகவோ ரவாங்களாவை அடையலாம். அங்கிருந்து கியூசிங் செல்ல தனியார் டாக்ஸி வாடகைக்கு எடுத்துகிட்டு நாம் அங்கே செல்லலாம். இயற்கை விரும்பியா நீங்கள், தனிமை விரும்பினா நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். இங்கே செல்ல சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் முதல் மே மாதங்களில். கியூசிங் கிராமம் இனிமையான வானிலையோடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த அழகிய கிராமத்தையும் அதன் அமைதியையும் ஆராய இதுவே சிறந்த நேரம். இங்கு பார்க்க வேண்டிய இடங்கள் மற்றும் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன். இது உங்கள் நகருளா. பாடல் கேட்கலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தனுஷ் குரலன்.

ஏன் கோவிச்சிட்டு போதியா?

நேரம் 7:48 ஆயிற்றுக்கு. வேலைவாய்ப்பு செய்திகள் நேர்களி. இஸ்ரோ ஆய்வு மையம் கீழ் செயல்படும் திரவ உந்துசக்தி அமைப்பு மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியர் பிரிவில் மொத்தம் 6 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ மற்றும் பிடெக் முடித்தவர்களாக இருக்க வேண்டும். வயது 18 முதல் 28 வரையிலும், 18 முதல் 30 வரையிலும். மே 12 தேதியின்படி தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹750. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 12/5/2026, அதாவது நாளைக்கு தாங்க இது விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு ipsc.gov.in என்ற இணையதள முகவரியில் மேலும் தகவல்களை காணலாம் நேர்களே.

நேர்களே, இன்றைக்கு நகருலா நிகழ்ச்சியில் ரவங்லா அப்படிங்கிற தெற்கு சிக்கிமில் அமைஞ்சிருக்க அழகிய மலை கிராமத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நகருலா நிகழ்ச்சியில் பேசிகிட்ருக்கோம். அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள், நீங்கள் தனிமை விரும்பியாக இருந்தால் கியூசிங் கிராமத்தோட சிறப்பு என்னென்னா, நான்கு புறமும் மடாலயங்களால் சூழப்பட்டிருக்கு. இங்கேருந்து வடக்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் பான் மடாலயம் இருக்குது. தென்மேற்கில் தாஷிடிங் மடாலயம், மேற்கில் மங்ப்ரூ மற்றும் பெமயாங் டெசோ மடாலயம், தென்கிழக்கில் ரலோங் மற்றும் ர

தவங்லா மடாலயம், கிழக்கில் டோலிங் மற்றும் கியோசிங் மடாலயம் இருக்குது. நீங்கள் தனிமை விரும்பியாக இருந்தால் இந்த மடாலயங்களை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். அருகில் இருக்க கிராமங்கள் டோலிங் கிராமம், பார்ஃபங் கிராமம் மற்றும் பாகிம் கிராமம் மற்றும் மம்ஃப்ரூ கிராமம், இதன் அருகே அமைஞ்சிருக்க கிராமங்கள். இந்த கிராமங்களுக்கு போயிட்டு கிராமப்புற வாழ்க்கையையும் கலாச்சாரம் மற்றும் அதன் பாரம்பரியத்தையும் ஊறி அவர்களின் வாழ்க்கை முறையும் பார்க்கலாம்.

இயற்கை மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்களா நீங்க? கியூசிங் கிராமத்திலிருந்து வெறும் 34 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டென்டாங் மலை மற்றும் மயிலம் மலை மலையேற்றத்துக்கு மேலே மைனம் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் டென்டாங் மாநில பல்லுயிர் பூங்கா கேக் மேலே உள்ள ஐசிங் போல அழகாக அமைஞ்சிருக்கு. நேர்களை அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன். நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பின் தொடரலாம் நேர்களே. வானம் திரைப்படத்திலிருந்து ஆண்ட்ரியா ஜெர்மியா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா குரலில்

நினைவூட்டுகிறோம் நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1115 கிலோஹெட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகா ஹெட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நம்ம நகருலா நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். மேலும் இந்த நீங்கள் இயற்கை ஆர்வலர்களாக இருந்தால், வரலாற்று ஆர்வலர்களாக இருந்தால், காண்டாசோக்பு மற்றும் ஷர்சோக் பெப் குகைகள் மற்றும் ஒன்றிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராலோங் மற்றும் போராங் வெந்நீர் ஊற்றுகளுக்கு சென்று கடந்த காலத்தை தோண்டி பார்க்கலாம். ஷாஜோ பேப்பு குகை, இது கிழக்கில் மறைந்த குகை என்று அழைக்கப்படுது. இந்த குகையை அடையணும்னா ரவாங்லா கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர், அதாவது கிழக்கே 1 மணி நேரம் நடந்தால் இந்த குகையை அடையலாம். அடுத்த குகை கண்டசாக்பு குகை. இந்த குகையை மாய தேவதைகளின் குகைன்னு சொல்கிறாங்க. இந்த குகை சுமார் 2 முதல் 20 அடி உயரமும் 11 மீட்டர் உள்நோக்கி நீளும் அமைப்பில் இருக்குது. நீண்ட ஆயுளும் நல்லொழுக்கமோ ஞானம் ஆகிய வேண்டுதல்களை நிறைவேறதா சொல்கிறாங்க. கியூசிங் கிராமத்தை நீங்கள் விசிட் பண்ணணுன்னா பிளான் பண்ணும்போது இந்த குகைக்குள்ளே தியானம் பண்ணால் செம அனுபவமாக இருக்கும். இங்கே நீர்வீழ்ச்சிகளும் இருக்குது. ரிம்பி நீர்வீழ்ச்சி, செவரா பாறை தோட்டம், கெச்சியோல் பாறை ஏரி, ரப்டன்சே இடிபாடுகள், கஞ்சன்சங்கா நீர்வீழ்ச்சி. என்ன நேர்களே, நீங்கள் ரவாங்லா கிராமத்துக்கு அழைச்சிட்டு போன ஃபீலே கொடுத்துருப்பன்ற நம்பிக்கையோட நாளைக்கு நகருள்ள நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான இடத்துல நாங்கள் சந்திக்கிறோம். நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளவரசிய நகருளா. நகருளா இத்தோடு நிறைவுபடுது. கடைசியான பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெடி திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் குரலில் கேட்டு மகிழலாம் நேர்களே.

0: 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் பிரபாஸ் பட்டானில் உள்ள முதல் ஜோதிர்லிங்க தலமான சோம்நாத் ஆலயத்திற்கு செல்கிறார். இந்த ஆலயம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவையொட்டி நடைபெறும் சோம்நாத் அம்ரித் பர்வ் 2026 கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார். தொடர்ந்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். ஸ்பெயின் நாட்டின் ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்ட எம்வி ஹாண்டியஸ் என்ற கப்பலில் இருந்த 2 இந்தியர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் நலன் குறித்து ஸ்பெயின் அதிகாரிகளுடன் இந்திய தூதர் தொடர்ந்து ஆலோசித்து வருவதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், சின்னையன்பேட்டை, கவிக்குயில் நகர், செஞ்சி சாலைக்கு

0: மேற்கு, காந்தி வீதிக்கு கிழக்கு, நீடராஜப்பையர் வீதிக்கு தெற்கு, மோந்தரஸ் வீதி வடக்கு ஆகிய வீதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, மிஷன் வீதி, செட்டித்தெரு, வைஷியால் வீதி, வெள்ளாளர் வீதி ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் இந்தியாவின் நீரு தண்டா மற்றும் விவான் கபூர் இணை வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 28 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 180 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். சுமார் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இந்த புகழ்பெற்ற போட்டியை நடத்துகிறது. IPL T20 கிரிக்கெட் தொடரின் நேற்று ராய்
1: 2:10
2: ஆகாஷ்வாணி அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுதானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
3: கவியோகி டாக்டர் சுதானந்த பாரதி 1897 May 11 சிவகங்கையில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஜடாதர் ஐயர், காமாட்சி அம்மையார். சுதானந்த பாரதியின் இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். இவர் கவியோகி, மகரிஷி என்று போற்றப்பட்டவர். இவர் கவிதைகள், தமிழிசை பாடல்கள், உரைநடை நூல்கள், மேடை நாடகங்கள் என்ற பல நூல்களை இயற்றியவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இவர் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தபோது பாரத சக்தி என்னும் மகா காவியத்தை படைத்தவர். 5 வயதில் ரங்க ஐயங்கார் திண்ணைப்பள்ளியில் படித்தவர். பின்னர் மன்னர் பள்ளியில் படித்தவர். 8ஆம் வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றலும் ஆன்மீக விழிப்புணர்வும் இவருக்கு ஏற்பட்டது. இமயமலையில் வாழ்ந்த ஞான சித்தர் ஒருவர் இவருக்கு சுத்தானந்தம் என்று பெயரிட்டு தீட்சை வழங்கினார். கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் வேதம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை கற்று அவற்றை தமிழிலும் மொழிபெயர்த்தவர். ஆங்கில இலக்கியத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஜான் மில்டன், லார்ட் பைரன் ஆகியோரின் நூல்களையும் கற்று தேர்ந்தவர். விஞ்ஞானமணிகள், பாரத சக்தி மகாகாவியம், யோக சித்தி, கீர்த்தாஞ்சலி, பாரத கீதம், இல்லற ஒழுக்கம், ஏழைப்படும் பாடு, சோதனையும் சாதனையும், மேள ராகமாலை, பாட்டாளி பாட்டு, சோவியத் கீதாஞ்சலி போன்ற ஆயிரக்கணக்கான நூல்களை இயற்றினார். இவர் இயற்றிய நூல்களில் யோக சித்தி, கீர்த்தனாஞ்சலி, மேளராக மாலை ஆகிய கவிதை நூல்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஜகத்குரு சங்கராச்சாரியார் இவருக்கு கவியோகி, பாரதி என்றும் பெயர் சூட்டினார். சீரடி சாய்பாபா, ரமண மகரிஷி ஆகியோர் இவருடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டிய வள்ளல்கள். மகரிஷி சுத்தானந்த பாரதி, திலகர், காந்திஜி, நேதாஜி, உவே சாமிநாத ஐயர் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர். இவர் தேசிய சிந்தனைகளை தூண்டும் பல பாடல்களை இயற்றினார். கிராமப்பணி, கதற்பணி, மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் மறுவாழ்வு ஆகிய பல சமூக சீர்திருத்த பணிகளையும் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். இலக்கிய உலகில் தடம் பதித்தவர். பாண்டிச்சேரியில் அரவிந்தரின் நட்பால் சுத்தானந்த பாரதியின் வாழ்வில் புதிய திருப்பம் ஏற்பட்டது. புதுவை ஆசிரமத்தில் 20 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தவர். சமய ஒற்றுமையை போற்றியவர். கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய சமய நூல்களை கற்று அவை காட்டும் நெறிகளையும் பின்பற்றி வாழ்ந்தவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் பாதையில் ஒரே கடவுள், ஒரே உலகம், ஒரே ஆன்மநேயர் நாம் என்பதை உலகிற்கு உணர்த்திய அருமையான இறைவனின் தொண்டர் சுத்தானந்த பாரதி. சமஸ்கிருதம், இந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகளிலும் நூல்கள் இயற்றிய பன்முக திறமை கொண்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. கவிதைகள், உரைநடை, பயண நூல், இலக்கணம், கீர்த்தனைகள், நாடகம், திறனாய்வு, சிறுகதை, அறிவியல், வாழ்க்கை வரலாறு ஆகிய பல துறைகளிலும் நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதி குவித்தவர் மகரிஷி சுத்தானந்த பாரதி.

1947 சுத்தானந்த பாரதி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள தொடங்கினார். சோவியத் யூனியன், பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மனிதவள மேம்பாட்டிற்கு அற்புதமான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அகவாழ்வு சிறந்திட யோகம், புறவாழ்வு சிறந்திட அறிவியல், இவை இரண்டும் இணைந்தால் மனித வாழ்வு அமரத்துவம் பெறும், மண்ணில் விண்ணரசு தோன்றும் என்பதுதான் இவர் உலகிற்கு அளித்த அற்புதமான செய்தியாகும். 1977 சிவகங்கையில் சுத்தானந்த யோக சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஏழைகளுக்கு கல்வி அளிக்க சுத்தானந்த தேசிய வித்யாலயம் உயர்நிலை பள்ளியையும் நிறுவியவர். சமாஜம் பள்ளியின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியவர். தன் படைப்புகளுக்கு வந்த அத்தனை தொகையையும் சமாஜம் பணிகளுக்கே செலவு செய்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி காட்டுப்புதூர் மற்றும் தேவக்கோட்டை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றியவர். இயற்கை, சமரச போதினி, பாலபாரதி, சுவராஜ்யா ஆகிய இதழ்களில் ஆசிரியராகவும் பணியாற்றிய சிறப்புமிக்கவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. பிரெஞ்சு நாட்டு விக்டர் ஹியூகோவின் நாவல்கள், மோலியர் மற்றும் ரேஸின் நாடகங்கள், இத்தாலி நாட்டு தாந்தேயின் தெய்வீக நகைச்சுவை ஆகியவற்றையும் இவர் தமிழில் மொழிபெயர்த்தவர். மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகாகாவியம் 50,000 அடிகளால் ஆன ஒரு பெருங்காவியம். இந்த காவியத்தில் ராமதாசர், குருநானக், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், புத்தர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், அப்பர், மாணிக்க வாசகர், வள்ளலார் ஆகிய ஆன்மீக பெருமக்களின் வாழ்வும், அசோகர், சிவாஜி, கரிகால் சோழன், சேரன் செங்குட்டுவன், கரிபால்டி, லெனின், காந்தியடிகள் போன்றோரின் வரலாற்று வாழ்வும் இடம்பெறுகின்றன. யோக சித்தி நூலை த காஸ்பல் ஆஃப் பெர்ஃபெக்ட் லைஃப் என்ற பெயரில் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ளார். யோகி சுத்தானந்த பாரதி தவம் பெற்ற தவம், அவர் ஒரு வற்றாத தமிழ் ஊற்று, சுவாமிகளின் கவிதா சக்தி பிரவாகமும் எழுத்து வன்மையும் யோக சித்தியும் உலகிற்கு பெரு நலம் அளிப்பதாகும் என்று உவே சாமிநாத ஐயர் சுத்தானந்த பாரதிக்கு புகழாரம் சூட்டுகிறார். சுத்தானந்த பாரதியின் ஏழைப்படும் பாடு மிகச்சிறந்த நூல். இது பிரெஞ்சு நாவலாசிரியர் விக்டர் ஹியூகோவின் லெஸ் மிசரபிள் என்ற நாவலை தழுவி எழுதப்பட்டதாகும். இது ஏழைப்படும் பாடு என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்தது. மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாட்டாளி பாட்டு இலங்கையிலுள்ள தேயிலை தோட்டத்து தொழிலாளருக்காக பாடப்பட்ட மிகச்சிறந்த நூல். கவியோகி சுத்தானந்த பாரதி மதுரை பசுமலை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் போதே வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா ஆகியோருடன் நட்பு கொண்டவர். மகாத்மா காந்தியடிகளின் கொள்கையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இந்திய விடுதலைப் போரில் ஈடுபட்டார். தன் இறுதி காலம் வரை காந்தியடிகளின் தீவிர பக்தராக வாழ்ந்தவர் கவியோகி சுத்தானந்த பாரதி. இவர் பாரதியாரின் பாடல்களை பாடியும் சொற்பொழிவாற்றியும் இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட மிகச்சிறந்த துறவி. தேசிய விடுதலைக்காக மக்களிடம் நன்கொடை வசூலித்து அதை நாட்டுக்கு பயன்படுத்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அனுப்பி வைத்தவர். இந்திய விடுதலை நோக்குடன் சுத்தானந்த பாரதி எழுதிய நூல்கள் இந்திய மக்களை தட்டி எழுப்பின, ஆங்கிலேயரை எதிர்த்து போராட மக்களை தோள் தட்டி அனுப்பின. கவியோகி சுத்தானந்த பாரதியின் தமிழ் புரட்சி, சுதந்திர கனல், வீரத்தேவன் ஆகிய நூல்கள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்திய மக்களின் போராட்டங்களை முழங்கின, வீரத்தை வழங்கின. மகரிஷி சுத்தானந்த பாரதி சுதந்திர போராட்ட வீரர் மட்டும் அல்லர், நல்ல சிந்தனையாளர், அருமையான பேச்சாளர், தமிழ் இலக்கிய உலகில் மிகச்சிறந்த விற்பன்னர். தமிழில் காப்பியம், கவிதை, நாடகம், நாட்டியம், இசைப்பாடல், வரலாறு, கடித இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, சுயர் வரலாறு, நாட்டு வரலாறு, புனை கதைகள், பயண இலக்கியம், சிறுகதை இலக்கிய விமர்சனம், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம், ஆன்மீகம், உடல்கூறு ஆய்வு, யோகம் என பல துறைகளில் கொடிகட்டி பறந்தவர், துறவியாய் வாழ்ந்து சிறந்தவர். யோகி சுத்தானந்த பாரதி தனது பைந்தமிழ் சோலை என்ற நூலின்

0: வாயிலாக தொன்மையான தமிழ் இலக்கியங்களை எல்லாம் எளிய நடையில் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்தவர். தமிழ் இலக்கியத்தில் அழகு படைத்தவர். சுத்தானந்த பாரதி தெலுங்கில் 2 நூல்கள், இந்தியில் 4 நூல்கள், பிரெஞ்சு மொழியில் 6, ஆங்கிலத்தில் 38 நூல்கள் என்று பிற மொழிகளில் 50 நூல்களை எழுதியவர். 10 சிறுகதை தொகுதிகளையும் 19 நாவல்களையும் 60 மேற்பட்ட நாடகங்களையும் எழுதியவர். மகரிஷி சுத்தானந்த பாரதி பாரத பண்பாட்டுக்கு உகந்த முறையில் புலமை பெற்றவர். இறையருள் கனிந்த உள்ளம் படைத்தவர். பலர் பல்லாண்டு எழுத வேண்டிய நூல்களை சுத்தானந்த பாரதி ஒருவரே எழுதி குவித்துள்ளார் என்று புலவர் கீவா ஜெகநாதன் புகழாரம் சூட்டுகின்றார். சுத்தானந்த பாரதியின் சோவியத் கீதாஞ்சலி என்ற நூல் சோவியத் ஒன்றியத்தின் சோவியத் நாடு நேரு நினைவு பரிசை பெற்றது. தமிழக அரசும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இணைந்து 1984 ஆண்டு வழங்கிய முதல் மாமன்னன் ராஜராஜ சோழன் விருது மகரிஷி சுத்தானந்த பாரதியின் பாரத சக்தி மகா காவியம் என்ற நூலுக்கு கிடைத்தது. இந்திய விடுதலை போர் வீரரும் தமிழ் இலக்கிய மேதையுமான கவியோகி சுத்தானந்த பாரதி 1990 ஆண்டு இந்த மண்ணை விட்டு மறைந்தார். ஆனால் அன்பு மிகுந்த சுத்தானந்த பாரதியின் புகழ் தமிழ் இலக்கிய உலகில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது.
1: அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு. கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் கவனத்திற்கு, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ பண்பலை அலைவரிசை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள். நேயர்களே, வருகை தந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், நாட்டுப்புற இசையை கேட்டு ரசியுங்கள்.

நேரம் 8:32 24 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் கோடை வெயிலை சமாளிக்கிறது என்னென்னலாம் செய்யலாம், என்ன சிறந்த உணவுகள்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாங்களா? அடிக்கடி தண்ணீர் குடிக்கணுங்க, ஏன்னா அதிகப்படியான வியர்வை வரும் வெயில் காலத்தில். ஸ்டே ஹைட்ரேட்டட், தாகம் எடுக்கும் வர காத்திருக்காம 3 to 4 liters அளவில் தண்ணீர் எடுத்துக்கணும். அடுத்ததாக வேர்வை இழுக்கும்படியான பருத்தி ஆடைகள் மற்றும் லூஸான வெளிர் நிறை காட்டன் மற்றும் லினன் துணியை போட்டுக்கலாம். கருப்பு நிற ஆடையை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மதியம் 12 to 4 வரை வெயிலில் போகிறத தவிர்க்கணும், ஏன்னா இந்த நேரத்தில் வெயில் உச்சத்தில் இருக்கும். 2 times குளியல், குளிர்ந்த நீரில் குளித்தா உடம்பு சூடு உடனே குறையும். ஈரத்துண்டு கழுத்து மணிக்கட்டில் வைங்க, ரத்தம் வந்து சீக்கிரமாக குளிரும். கொஞ்சமாக சாப்பிடுங்க, கனமான சாப்பாடு உடம்பு சூட்டை அதிகரிக்கும். அந்த இது வந்து முக்கியமாக இந்த தப்பை எல்லாருமே பண்ணுவோம். ஏசி டெம்பரேச்சரை 24 to 26 degrees இந்த டெம்பரேச்சரில் தாங்க மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப கம்மியாக வச்சா 18 சில வீடுகள்லாம் உபயோகிக்கும் பட்சத்தில் அது நம்ம வெளியே வரும்போது வெயில் படும்போது உடம்பு அப்படியே சுள்ளுன்னு எரியற மாதிரி இருக்கும். இந்த நடவடிக்கைகள்லாம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கோடை வெயிலை ஈஸியாக நம்ம சமாளிக்கலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்தவர்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன். நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பின் தொடரலாம் நேயர்களே. ராவணன் திரைப்படத்திலிருந்து பென்னி தயால் குரலில்

நேர்கள் கவனத்திற்கு. நேர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11:10 குஜராத்தில் உள்ள சோம்நாத் பிரபாஸ் பட்டானில் நடைபெறும் சோமநாதர் கோவில் புனரமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் சோமநாதர் அம்ரித் பர்வதத்தில் ஆற்றும் உரையினை டெல்லியில் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 8:39 12 நொடிகள். நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி என்று நண்பகல் 12:02 முதன்மேலே வரிசை 1215 கிலோஹெட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ பண்பலை 102.8 MHz-இல் கேட்க தவறாதீர்கள். நேர்களை, வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், நாட்டுப்புற இசையை கேட்டு ரசியுங்கள்.

நேர்களே, இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் கோடைக்காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்களையும் எடுத்துக்கூடிய பானங்கள் என்னென்னு பார்க்கலாங்களா? முதலாவதாக இளநீர் பாயாசம், அதாவது குளிர்ச்சியான மற்றும் டேஸ்டியான ட்ரிங்க். இளநீர் வழுக்கையோட தேங்காய்பால் அரைச்சி விட்டு ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து இளநீர் பாயாசம் அப்படியே வெயிலுக்கு அப்படியே மதிய நேரத்தில் குடித்தா இதமாக இருக்குங்க. அடுத்து வெள்ளரி மற்றும் புதினா ஜூஸ். நீர் சத்து மற்றும் உடம்பை சுத்தம் செய்யும் வெள்ளரி, புதினா, எலுமிச்சை உப்பு இது மூணுத்தையும் அரைச்சி மிக்சியில் வடிகட்டி குடிக்கணுங்க. இது ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்ததான், இது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு உணவுனே சொல்லலாம், ரொம்பவும் ஆரோக்கியமானது. பாட்டி காலத்து ஏசி கால்சியம் சத்து நிறைஞ்ச ஒரு குளிர்ச்சியான உணவு இந்த ராகி கூழ். புளிச்ச ராகி கூழோட தயிரும் சின்ன வெங்காயமும் சேர்த்து ஆஹாஹா, சுவை வந்து அலாதியாக இருக்குங்க. இது வெயிலுக்கு ஏற்ற சிறந்த உணவு. இட்லி, தோசை, பூரி அப்படின்றது

தவிர்த்துட்டு காலை நேரங்களில் கேழ்வரகான ஆன கூழை குளிக்கும்போது அந்த பானம் இயற்கை வழிவகுக்கும் ஒரு சிறந்த உணவுனே சொல்லலாம். அடுத்துதான் இப்போ பல கடைகளில் ரொம்பவே பிரபலமாகிட்டு வர நன்னாரி சர்பத். நன்னாரி வேர்லேருந்து சிரப் எடுத்து இந்த சிரப்பை தயாரிக்கிறாங்க. உடம்பு சூட்டை குறைக்கும், ரத்தத்தையும் சுத்தம் செய்யும். 2 ஸ்பூன் நன்னாரி சிரப் மற்றும் எலுமிச்சை சாறு சப்ஜா விதைகளை சேர்த்து ஜில்லுன்னு தண்ணீரில் இந்த நன்னாரி சர்பத்தை வெயில் நேரத்தில் குடிக்கிறப்ப நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தருதுங்க. அடுத்து நீர்மோர். இது ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும். தயிரை தண்ணீரில் நல்லா சிலுப்பிட்டு கருவேப்பிலை மற்றும் இஞ்சி பெருங்காயம் உப்பு சேர்த்து குடித்தா சுவை அலாதியாக இருக்கும். இளநீர் அப்புறம் மாங்காய் பானகம், இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பானகங்க. நான் வந்து காணொலியில் அடிக்கடி பார்த்துட்டு ட்ரை பண்ண ஒரு பானகம்னே சொல்லலாம். வெயில் தாக்கத்தை காக்கும். வேக வச்ச மாங்காயை மசிச்சுட்டு நல்லா சீரகம் வெல்லம் புதினா உப்பு சேர்த்து அருந்தும் போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன நேர்களே, இந்த கோடை பானங்கள்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களை, இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சி ரொம்பவே உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே சிறப்புமிக்கதாக அமைஞ்சிருக்கோன்ற நம்பிக்கையோட கடைசியாக ஒரே ஒரு நாள் டயட் பிளான், அதாவது காலையில் 7 மணிக்கு 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர், காலை 8 மணிக்கு கம்பங்கூழோ ராகி கூழோ அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம், 11 மணிக்கு தர்பூசணி சப்ஜா கலந்த தண்ணீரை எடுத்துக்கலாம், மதியம் 1 மணிக்கு சாதம், சாம்பார், சுரைக்காய் பொரியல் மற்றும் வெள்ளரி தயிர் பச்சடி நீர்மோர், அதாவது காய்கறிகள் எடுத்துக்கும் போது நீர் காய்கறிகளாக எடுத்துக்கும் போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது தரும், மாலை 4 மணிக்கு நன்னாரி சர்பத் வேர்க்கடலை, இரவு 7 மணிக்கு லைட்டான ஒரு சப்பாத்தி, புதினா சட்னி, சாலடாகவும் எடுத்துக்கலாம். நேர்களே, இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நாளைக்கு சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களோட அறிவிப்பாளர்கள் வழங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையின் தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையம். நேரம் 8:45.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷவாணி
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்க சின்ன வயசுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்க ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. சினிமா பாடல், பாட்டுக்கு பாட்டு போட்டி, அதெல்லாம் நாங்க விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டுல எல்லாரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்க எல்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்களை நான் நினைச்சு பார்த்தேன். சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா வேற பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால நாங்கள் இதையே விரும்பி கேட்டோம்.
2: உங்க வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
3: நான் தான் எங்க அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்க எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிடுவேன் அந்த ரேடியோவை. இந்த குரல் நீங்கள் கேட்க போவது, அது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ் குரல் ரொம்ப நல்லா, ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகாக இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதில் பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
2: அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
3: அந்த அளவுக்கு நாங்கள் கிராமங்களில் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதில் தான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்
2: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோவுக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
3: எஃப்எம்ல நம்ம காரில் போகிறோம், இப்போ கேட்டுகிட்டே போகிறோம், அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி என்ன கேட்டுக்கிட்டே வந்த ஒரு நாள். அதனால
2: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கேன்.
3: இல்லை அது ஒன்று தான்ப்பா வழியே, எப்போனாலும் கேட்போம், அந்த ஒன்று தான், வேறு வழியே கிடையாது. சமைச்சு முடித்த பிறகு அந்த ஒன்று தான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒன்று தான், எங்களுக்கு வேறு இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க, கேட்பாங்க, நான் கேட்பேன், நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான் நான் ரெண்டு பேர் திருப்பி பெரியவங்களாம் இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வையே இல்லை, நான் அதை வைப்பேன், அந்த சேனல் மாற்று அப்படிங்கும்போது இது வரும்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
3: செய்தி தான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டு பயனடைஞ்சேன்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் ராஜேந்திரன். இன்றைக்கி வந்து மீடியாக்கள் வந்து நிறைய வந்துட்டு, முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும், முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து வரும். அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த இது, அவங்க ரேடியோ ஒளிபரப்பானோம். அப்போ மாநில செய்தி கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கி வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு இந்த மைதானத்தில், அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து என்னென்ன உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத அதை கேட்க மக்களுக்கு

0: ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும் நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
1: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டீங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
0: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு. கரண்ட்டு நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா ஒரு ஆள் வச்சிருப்பார், அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கணும். அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போவோம், வயலில் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. இந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது. அதே மாதிரி உலக செய்தியில் வந்து அது வந்து போடும், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கிற போலும்.
1: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோவை விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
0: எல்லா நிகழ்ச்சியுமே இல்லை வரும். சுருக்கமாக சொன்னால் கர்நாடக இசை வந்து அதில் ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும். திரை இசை பாடல்களை விட கர்நாடக மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடக மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்களுங்களா அது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
1: உங்களுக்கு ஏதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
0: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு. மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜ் நாராயண சுவாமி, டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்குது. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்பவும் கேட்கணும் போல இருக்கும். அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லார் கையிலையும் வாட்சிலாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது.
1: ரேடியோவில் கேட்டதுலேருந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த பாட்டு சொல்வீங்க?
0: பிடிச்சேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் டி எம் சௌந்தரராஜன் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டி எம் சௌந்தரராஜன் சுசீலா பாடல்கள் வந்து எனக்கு விரும்பி நான் கேட்டிருக்கேன்.
1: எனக்காவது ரேடியோவில் நீங்களும் லெட்டர் எழுதி போட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
0: நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன்.
1: ரேடியோவில் உங்கள் பாட்டு சொல்லி உங்கள் பேர் சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி?
0: ரொம்ப எளிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் கேட்பாங்கல்ல, என் கூட வேலை பார்த்தவங்களே நான் சொன்னதை வந்து அவங்க கேட்டு நான் மறுநாள் டியூட்டிக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என் கூட வேலை பார்க்கறவங்களே கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட அனுபவம் எங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுத்தது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
1: ரேடியோவை ஏன் எல்லாரும் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: அது வந்து மக்கள் மத்தியில் கிராமங்கள்லேருந்து டவுன் சைடு எல்லா மக்கள் கேட்க ஒரு ஈஸியான ஒரு இது இல்லை. எல்லார் வீட்லையும் டிவி இருக்காது அந்த காலத்தில். ரேடியோ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ரேடியோ கேட்கணும்னு ஆட்கள் போவாங்கள்ல, செய்தி வந்து ஈஸியாக வந்து பரவும்ல, அது அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன். வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்ல ஹாக்கி வந்து உலக கப்பை வாங்கும்போது அந்த எல்லாம் செய்தி மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது, ரேடியோவில் கேட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சேகர், பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்தா நாங்க வளர்ந்துருக்கோம்னு. ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டுதான் நாங்க வளர்ந்துருக்கோம்னு. அதுக்கப்புறம் நியூஸ், ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் டேப் ரெக்கார்டு வந்துச்சு, ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்லை, அந்த காலத்தில் வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும், இப்போல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லையும் கூட நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோவில் பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்து ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரம்

0: நேரத்துல தான் நாங்கள் ரேடியோ கேட்போம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கும்.
1: பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்கே உள்ள பாட்டு, புதுப்பாட்டு, புதுப்பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பாட்டு. எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுலேருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம். இன்னைக்கு 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு.
0: உங்க வீட்டுல யாரு ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க? இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுல இருந்து நானும் கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?
1: எங்க வீட்டுல ரேடியோ இருந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்க வீட்டுல ரேடியோவை எங்க வச்சு கேட்பீங்க?
1: மெயின் ஹால்ல இருக்கும்னு சவுண்டா வைப்போம்னு. வால்வு ரேடியோ, இன்னும் வால்வு ரேடியோ இருக்கு எங்கிட்ட. இன்னும் இருக்குங்க.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்லை அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும்போது. ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
1: கேட்டதில்லை, அப்படி கேட்டதில்லை. ஆசை இருந்து

0: கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுல இருந்து நானும் கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?
1: எங்க வீட்டுல ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்க வீட்டுல ரேடியோவை எங்க வச்சு கேட்பீங்க?
1: மெயின் ஹால்ல இருக்கும்னு சவுண்டா வைப்போம்னு. வால்வு ரேடியோ, இன்னும் வால்வு ரேடியோ இருக்கு எங்கிட்ட. இன்னும் இருக்குங்க.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்லை அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும்போது, ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு, அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
1: கேட்டதில்லை, அப்படி கேட்டது ஆசை இருந்திருக்கு ஆனால் கேட்கல. அப்போ ஃபோன் வசதி கிடையாது, நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால் கேட்கல. ஏம்மா அப்போ நான் 12 மணிக்கு போய் உட்காருவேன் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவான், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி நாங்கள் கேட்டு வளர்ந்தாலும் அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். சில முக்கியமான விஷயங்கள் வானொலியில போடுறாங்க, அதனால அது கேட்கதான் செய்யறோம். அதாவது சில விஷயங்களை உண்மையா சொல்றாங்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரது என்ன?
1: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வரும்டா. நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேறு பொழுதுபோக்கு கிடையாது. அதனால் அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்து கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலம் சோம்நாத் மாவட்டம் சோமநாதர் ஆலயம் மீள்கட்டமைப்பு செய்யப்பட்டு நடைபெறும் 75வது விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாடியுள்ள சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கருணை செய்வாய், ஹம்சத்வணி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:29 40 அரங்கிசையில் பி வி ராமன், பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாடியுள்ள சுத்தானந்த பாரதி பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி காம்போஜி ராகத்தில் அமைந்த இதய வெளிநிலை ஆவி தாளம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு இன்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கடந்த 1998 பொக்ரானில் நடைபெற்ற வெற்றிகரமான அணுசக்தி சோதனைகளுக்கு வித்திட்ட நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் இந்தியா பெருமையுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற பிரதமரின் கிராம திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடக்கி வைத்து, கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக கூறியுள்ளார். வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு த செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15 நண்பகல் 12:02 மணிக்கு முதன்மை அலைவரிசையிலும் எஃப்எம் 102.8 ஒளிபரப்பாகும். மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. நேர்களில் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு கேட்டாலே இனிக்கும் போஸ்ட் கீழே உங்களுக்கு பிடித்த பாடல், அதன் படம், விருப்ப பாடலை விரும்பி கேட்டவர்களின் பெயரோட போஸ்ட் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்ப ரெடியாக இருக்கோம். சரிங்களா? விருப்ப பாடலை கேட்பதற்கு முன் ஒரு அறிவிப்பு. நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மேலையரசி 1815 கிலோஹெட்ஸ் மற்றும் 102.8 எஃப்எம் ரெயின்போவிலும் கேட்க தவறாதீர்கள். நேர்களை வருகை தந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.

கேட்டாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் முதல் விருப்ப பாடலாக கேட்ட நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்களுக்காக வசீகரா திரைப்படத்திலிருந்து, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமார் அவர்களுக்காக. இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ் பணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் கேட்டாலே இன்றைக்கும்.

நேரம் 10:08 12 ஆயிடுச்சுக்கு. கேட்டாலி நிற்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறவர் நாகர்கோவில்லேருந்து மந்திரமூர்த்தி அவர்களுக்காக 4 கிளாடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலே வரிசையின் கேட்டாலி இனிக்கும்.

நேரம் 10:11:58. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமீடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 நண்பகல் 12:02 முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ பண்பலை 102.8 மெகா ஹெட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள். நேர்களை வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், நாட்டுப்புற இசையை கேட்டு ரசியுங்கள். அடுத்த விருப்ப பாடலா அறந்தாங்கி ஐயப்பன் அவர்களுக்காக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் டி எஸ் ராகவேந்திரா குரலில் இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் கேட்டாலே இனிக்கும். உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கும்.

நேரம் 10:18 49 நொடிகள் ஆயிடுச்சிருக்கு. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக கேட்டிருக்க நபர் தூத்துக்குடியிலிருந்து சி. பாலசுப்ரமணியம் அவர்களுக்காக முதலாளி அம்மா திரைப்படத்திலிருந்து.

ஆத்தோரம் ஆலமரம் என தொடங்கும் டிஎல் மகாராஜன் மற்றும் எஸ்பி சைலஜா குரலில் கேட்டு மகிழாம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் கேட்டாலே இனிக்கும்.

நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் 4 வேதபதி கே பி ராஜதுரை தலை நியாயிதி ஏ ராஜா முகமது இவர்களுக்காக விருப்ப பாடல் ராஜகுமாரன் படத்திலிருந்து சித்தகத்தி பூக்களி எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில்

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டவர் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்த எடப்பாடி தங்கவேல் நாச்சியார்பேட்டை அன்பழகன் மற்றும் கொள்ளிடம் காமராஜர் இவர்களுக்காக.

நேரம் 10:40 கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து சரஸ்வதி பத்மநாபன் அவர்களுக்காக. மேலும் ஒரு நேயர் யூபியிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, முரதாபாத் மாவட்டம் துலாப்பூர் கிராமத்திலிருந்து ஒரு நேயர் கேட்டிருக்காரு. முகேஷ் காஷ்யப், ஷீதல் காஷ்யப், சோனு சுரேஷ், ராத்பால் பங்கஜ், காஜல் பாடர் மற்றும் மணித் தன்வி, டார்கெட் சோனி, மோகினி ஹிருத்திக் மற்றும் பல்வீர் சிங் இவர்களுக்காக பாடல் கேட்கலாம் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:00 முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ பண்பலை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள். நேர்களை வருகை தந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், நாட்டுப்புற இசையை கேட்டு ரசியுங்கள். அடுத்த விருப்ப பாடலாக கேட்டிருக்க நேயர் கடலூர் துறைமுகம் சுரேஷ், அண்ணாநகர் முதல் தெருவு திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம் நேர்களை, இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேல் அவசியின் கேட்டாலே இனிக்கும்.

நேரம் 10:50 59 ஆயிற்றுக்கு. இன்னைக்கு கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடல் 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து. கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்காக TM சவுந்தரராஜன் குரலில்.

0: தேவானா, நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ?
1: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ?
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை?

0: வாழ்வதில்லை.
1: புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

கேட்டாலேனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார் மற்றும் தீப்தி இவர்களுக்காக பாடல் கேட்கலாம் நேயர்களே.

நேரமின்மை காரணமாக சில விருப்ப பாடல்கள்லாம் அளிக்க முடியல. அந்த நேயர்கள் நன்னிலம் நாராயணன், சென்னை சிங்கவரம் நாகராஜன் மற்றும் வேட்டவலம் குமார் அவர்களுக்கு இன்றைக்கி சான்ஸ் கிடைக்கலன்னு என்ன நேயர்களே, நாளைக்கு இதே டைம் இதே நாளில் நீங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கேட்டாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலை வரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ்.

0: பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். தேசிய தொழில்நுட்ப தினத்தை முன்னிட்டு இன்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கடந்த 1998 பொக்ரானில் நடைபெற்ற வெற்றிகரமான அணுசக்தி சோதனைகளுக்கு வித்திட்ட நமது விஞ்ஞானிகளின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் இந்தியா பெருமையுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக ஊடக பதிவில், தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழில்நுட்பத்தில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டதன் 75வது ஆண்டை குறிக்கும் வகையில் நடைபெறும் சோம்நாத் சுவாபிமான் உற்சவத்தை முன்னிட்டு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், இந்த உற்சவம் இந்தியாவின் பேராற்றலை கொண்டாடும் ஒரு நிகழ்வு என்றும், இந்தியாவின் ஆன்மீக உணர்வு மற்றும் நம்பிக்கையின் வலிமை மிக்க அடையாளமாக சோம்நாத் ஆலயம் திகழ்கிறது என்று தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா மற்றும் கோஸ்டாரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மேனுவல் தோவார் ஆகியோர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசித்தனர். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ஆசிய பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 28 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 180 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். சுமார் 44 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இந்த புகழ்பெற்ற போட்டியை நடத்துகிறது. ஃபிஃபா 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று இந்தியா சீனாவுடன் மோதுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் உலகக்கோப்பை போட்டிக்கு இந்தியா நேரடியாக தகுதி பெறும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:45. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் வரும் பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து.

0: सबका सजीव विवरण सुन रहे थे। विवरण दे रहे थे नीलम मलकानिया और कौशिक राय। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் உள்ள சோமநாத பிரபாஸ் பாட்டானில் நடைபெற்ற சோமநாதர் கோவில் புனரமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் சோமநாதர் அம்ரித் பர்வத்தில் ஆற்றிய உரையினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேர்களே, இனி கேட்கலாம் மகளிர் நேரம் குக்கரி ஷோ. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை குக்கரி ஷோவில் வெரைட்டியாக சமையல் குறிப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான சமையல் குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, சீக்கிரமாக செய்யக்கூடியது, ஹெல்த்தியாக இருக்கக்கூடியதுன்னு செய்யலாமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த சமையல் குறிப்புகளை. எப்பயே செய்யக்கூடிய குழம்பு, கூட்டு, பொரியல்னு எதுவும் இல்லாமல் கலவை சாதம் மாதிரியான சமையல் குறிப்புகள் தான் இன்றைக்கி ஷோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே யூனிக்காக இருக்க போகுது. எல்லா குறிப்புகளையும் நோட் பண்ணுறதுக்கு பேனா நோட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பாடலுக்கு அப்புறம் முதல் குறிப்பு என்னங்கிறத நான் சொல்கிறேன். முதல் பாடலாக ஒலிக்க வருவது ஐ திரைப்படத்திலிருந்து பாடல்.

திங்கக்கிழமை மகளிர் நேரம்னு சொன்னாலே குக்கரி ஷோ தான். இன்றைய குக்கரி ஷோவில் வரக்கூடிய முதல் குறிப்பு சுட்ட கத்திரிக்காய் கடையல். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, டேஸ்டியானது. எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெருசாக இருக்கக்கூடிய 4 கத்திரிக்காய், 20 பல் பூண்டு, 1 தக்காளி, 6 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே அடுப்பில் சுட்டு எடுத்துக்கணும். இடுக்கி இருந்ததுன்னா அது மூலமாக சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பளம் சுடக்கூடியது, சப்பாத்தி சுடக்கூடியதுன்னு கிரில் இருக்கும் இல்லையா, தோசைக்கல் மாதிரியே இருக்கும் ஆனால் வலை மாதிரி இருக்குமே, அது மேலே வச்சும் நம்ம இதை எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டி எடுத்தது எல்லாத்தையும் அம்மி இருந்தால் அம்மியில், அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாடியில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. முதல்ல மிளகாயையும் பூண்டையும் போட்டு அரைச்சிடணும், கூடவே உப்பையும் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயிலையும் தக்காளியிலையும் நம்ம சுடும் பொழுது கருகி போயிருந்துச்சுன்னா அது மேலே இருக்கக்கூடிய தோலில் கருப்பு இருக்கும் இல்லையா, கருகி போயிருந்தால் அந்த கருப்பை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் எடுத்த அந்த கலவையில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை 50 ml தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கணும். கூடவே ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையும் பொடியாக கட் பண்ணி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க சுட்ட கத்திரிக்காய் கடையல் ரெடி. இதில் சூடான சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு தெரியலன்னு யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய சமையல்களை ட்ரை பண்ணி பாருங்கள், சுவை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்ததாக என்ன சமையல் குறிப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், காத்திருங்க ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் நேயர் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ. அடுத்ததான், கேஸ் இல்லாம அடுப்பில்லாம சமையல் ஒன்று செய்யலாமா? அது எப்படி? மாங்காய் சம்மந்தி. இது செய்யறதுக்கு கேஸ் வேணுன்றதெல்லாம் இல்லை, அப்படியே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு கேட்டிங்கன்னா, தோல் சீவிய மாங்காய் துண்டுகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, 5 சின்ன வெங்காயம் தோல் உரித்தது, 2 காஷ்மீரி மிளகாய், 3 இல்லைன்னா 4 காய்ந்த மிளகாய், 1/2 மூடி தேங்காய், சிறிதளவு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாடியில் போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சி எடுத்தோம்னா மாங்காய் சம்மந்தி ரெடி. இதை அப்படியே சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கூடவே சைடிஷாக அப்பளம், அப்பளப்பு, வத்தல் இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கக்கூடியதை வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. அடுத்த பாடலுக்கு பிறகு என்ன டிஷ் தெரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதுவும் இப்போ மழை வெயில்னு மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்துக்கு தேவையான ரெசிபி. காத்திருங்க ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம், படையப்பா திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் குக்கரி ஷோ. அக்னி வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் பேரு. ஆனால் ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் வெயில் அடிக்குது. இந்த மாதிரி வெயில் மழை மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப சரியான உணவாக இருக்கக்கூடியதை தான் இப்போ நான் சொல்லி தரப்போகிறேன். இந்த மாதிரி உணவுகளை உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் பொழுதோ, குழந்தைக்காக கூட இருந்தாலும் சரி, 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தொண்டை கரகரப்பாக இருக்குது, உடம்பு சரியில்லாமல் போக போகுது அப்படின்னு தோணினாலே இந்த உணவு செஞ்சு கொடுத்துருங்க. என்ன உணவுன்னு தானே கேட்குறீங்க? மிளகு பூண்டு சாதம். மிளகு பூண்டு சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த மிளகு பூண்டு சாதம் செய்கிறதுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா,

ரெண்டு ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, தோல் உரித்தது 20 பல் நாட்டுப்பூண்டு, அப்புறம் தோல் உரித்த 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அவ்வளவு தாங்க. எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து மிளகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வதங்கிட்டு இருக்கும் பொழுதே 15-20 நாட்டுப்பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும், கொஞ்சம் நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இந்த நேரத்தில் 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்தது இருக்கு இல்லையா, அதை நல்லா நசுக்கி போட்டுடுங்க. அந்த சாரோட போடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் விட்டுருங்க. இப்போ வாணலில் இருக்கக்கூடிய எல்லாமே, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், இது எல்லாமே நல்லா வதங்கி கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து இதை தனியாக பிரித்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஆற விட்டுருங்க. உங்ககிட்ட அம்மி இருந்ததுன்னா அம்மியில் வச்சு நுணுக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஜஸ்ட் சும்மா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ரெசிபி ரெடி. இதை சூடான சாதத்தில் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் இருந்துச்சுன்னா அந்த சாதத்துக்கு இது சரியாக இருக்கும். நான் அப்போ சொன்ன மெஷர்மெண்ட் அதை அழகாக நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு கையாலேயே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக என்னைக்கு கொடுக்கலாம், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பளம், முட்டை, ஆம்லேட் நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு சாப்பிட்டோம்னா கூட அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு என்னன்றதை ஒரு பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். பாடல் கேட்கலாம், பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 1:47, 30 ஆயிற்றுக்கு. இந்த நேரத்தில் நேயர்கள் அனைவரும் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம். திங்கக்கிழமை மகளிர் நேரம்னாலே குக்கரி ஷோ. குக்கரி ஷோவில் அடுத்ததான் நம்ம என்ன சமையல் குறிப்பு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையான பொடி. இந்த பொடி சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி என்ன பொடின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. பச்சை பூண்டு கருவேப்பிலை பொடி. இதை செய்கிறதுக்கு 5 பொருள் தாங்க வேணும். என்னென்னு சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. எண்ணெய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு, இந்த 5 பொருள் மட்டும் வச்சு இட்லி தோசை சாதத்துக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஏற்ற ரெசிபி தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வானலில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் 2 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து நல்லா அலசிட்டு அதில் போட்டுடணும். மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். அதை ஒரு தட்டிலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆற விட்டுருங்க. அதே வானலில் அதே எண்ணெயில் காரத்துக்கு 1 காஞ்ச மிளகாய், நல்ல காரமான மிளகாயாக இருக்கட்டும், 1 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே 5 காஷ்மீரி மிளகாய், இது கலருக்காக. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் மிக்சி ஜாடியில் மாற்றிட்டு கூடவே தோல் உரித்த 20 பல் பூண்டு, அதாவது பச்சை பூண்டு. இதை நம்ம வதக்க போகிறதில்ல, இந்த பூண்டு பச்சையாக அப்படியே நம்ம போட்டு அரைக்க போகிறோம். கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மழை மழைன்னு அரைச்சி எடுக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட்டு போயிடும்.

கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போ கருவேப்பிலையை வதக்கிறதுக்கு உபயோகித்தோம் இல்லைங்களா நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சாதம்னா சுட சுட இருக்கணும், இட்லினா மெத்து மெத்துன்னு பூ போல் இருக்கணும், தோசைனா மெத்து மெத்துன்னு இருக்கணும். இந்த மாதிரியான சாப்பாட்டுக்கு இந்த பச்சை பூண்டு கருவேப்பிலை பொடியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த டிஷ் என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கலாம் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து. Take a chance, take a

கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் குக்கரி ஷோ. வாரத்துக்கு ஒரு முறை எப்படி குக்கரி ஷோ வருதோ அந்த மாதிரி கருவேப்பிலையே சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டோம்னா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், முடி நல்லா வளரும், கண் நல்லா தெரியும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி நம்ம சாப்பாட்டில் டேஸ்ட்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு டிஷ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளானது, சீக்கிரமாக குறிச்சிக்கோங்க. கருவேப்பிலை முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாணலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 பச்சை மிளகாயை வதக்கி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் 2 கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து அம்மியில் நுணுக்கிறதுனாலும் சரி, இல்லைனா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, கூட கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் சூடான சாதத்தை கொட்டி கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு கூடவே வேக வைத்த முட்டை 2 எடுத்து கேரட் சீவல் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டு சீவிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. அப்படியே நல்லா கையாலவே பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பச்சை வெங்காயம் சாப்பிட பிடிக்குமா, சின்ன வெங்காயம் சாப்பிட பிடிக்குமா, அந்த மாதிரி பிடிக்கும்னா வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டு கையில் பிசையும் பொழுது, பிசையிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தையும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்ட் இன்னும் ஒரு படி தூக்கலாகவே இருக்கும். இதுக்கு சைடிஷாக என்ன சாப்பிட்லாம்? வழக்கம் போல தாங்க, அப்பளம், அப்பளப்பூ, வத்தல், இந்த மாதிரி முட்டையே நல்லா மொறு மொறுன்னு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, அடுத்த பாடல் கேட்கலாம். மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு நம்ம குக்கரி ஷோவில் இடம்பெற்ற சமையல் குறிப்புகள் எல்லாமே ரொம்ப எளிமையானதாகவும் குறைஞ்ச நேரத்தில் ஹெல்த்தியாகவும் சுவையானதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இப்போ பிள்ளைங்க எல்லாமே வீட்டில் லீவில் இருப்பாங்க. எப்பவும் செய்யக்கூடிய சமையலாக இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக புது புது சமையலாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவங்களும் புது புது சமையலை சாப்பிட்டு பழகுவாங்க. இத்துடன் இன்றைய குக்கரி ஷோ நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: restoration. West Bengal Chief Minister Shubhendu Adhikari announces transfer of land to BSF for border fencing, also launches Ayushman Bharat health scheme in the state. Centre notifies implementation of Viksit Bharat Ji Ramji Act to be rolled out from the 1st of July. SBI Research says country's economy remains resilient amid global headwinds, projects growth at 6.6% in the current fiscal. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 2:15:05. நம் நெஞ்சை விட்டு நீங்காத பழைய திரைப்பட பாடல்களை கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவையில் வரும் முதல் பாடல் கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் திருவிளையாடல் திரைப்பட பாடல்.

ಜುಮ್ಮಕ್ಕು ಜನ ಜುಮ್ಮಕ್ಕು ಜುಮ್ಮಕ್ಕು ದಿಂಧ ಇಂದ.

0: దుందరగడత కదా
1: గరిజం
0: పరిగడతా
1: పరని
0: పరిగడతాయి
1: తగ మగ మ

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: என்றும் இனியவை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.

இதுவரை கேட்டு ரசித்தது என்றும் இனியவை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனிதத்தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பின

0: எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில் 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில் இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பு இல்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேன்வேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர் இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரூ நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு

0: தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்றுக்கொள்ளலாம். கற்பிப்பவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவி எஸ் த்வனி.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே த்வனி. இன்று நாம் பித்தி ந பித்தி கா சோர்பா என்ற புத்தகத்திலிருந்து ஷன்னோ என்கிற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். முதலில் சென்ற வார கதையின் சுருக்கத்தை காண்போம். ஷன்னோவிற்கு படிப்பதற்கு மிகுந்த பிரியம். அவளது அக்கம் பக்கத்தில் இருந்த குழந்தைகள் அழுக்கில் புரண்டு இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்தார்கள். ஒரு நாள் ஷன்னோ தன் சேரியின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். நீலு அழைத்தாள். ஷன்னோ, ஓ ஷன்னோ, வா பொம்மைக்கு கல்யாணம் செய்து விளையாடலாம். தினம் தினம் பொம்மைக்கு கல்யாணம், எனக்கு பிடிக்கவில்லை என்றாள். உனக்கு என்ன பிடிக்கும்? ஏதாவது புதிய விளையாட்டு விளையாடலாம். இப்பொழுது நம்மிடம் என்ன இருக்கிறது புதியதாக விளையாட? நாம் பள்ளிக்கூட விளையாட்டு விளையாடலாம் என்று ஷன்னோ பரிந்துரைத்தாள். எப்படி? இப்பொழுது சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்று அம்மாவின் ஒரு புடவையை சுற்றி கொண்டும் ஒரு காலணியை அணிந்து கொண்டும் ஆசிரியை தோற்றத்தில் வந்து நின்றாள். அட சீதா, கம்மோ, ரதியா, பாருங்கள், ஷன்னோ ஆசிரியை ஆகிவிட்டாள் என்று சொல்லி சிரித்தாள் நீலு. மேடம் வணக்கம் என்று ரதியா கேலி செய்தாள். ஆமாம், மேடம் வணக்கம் என்று ஷன்னோ மேடத்தை போலவே பதில் வணக்கம் செய்தாள். இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் வரிசையாக அமருங்கள். சரிங்க மேடம், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது சொல்லுங்கள். ஆ, மாதுளம்பழம். ஆ, ஆம், ஈ, இமலி என்று ஆனா அவனா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் என்று உலவியபடியே சொன்னாள் அவள். பெரிய டீச்சர் போல தோரணையுடன் தோழிகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். அனைவருக்கும் இந்த விளையாட்டு மிகவும் பிடித்திருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாகவும் மலர்ச்சியாகவும் இருந்தனர். சப்தம் நாலாபுறமும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அக்கம் பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் புதிய மேடத்தை பார்த்து கற்றுக்கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் ஷன்னோவின் அம்மா அங்கே வந்தார்கள். இது என்ன விளையாட்டு என்று சொன்னார்கள். இதனால்தான் என்னுடன் வேலைக்கு வரமாட்டேன் என்கிறாயா என்று கடிந்து கொண்டார்கள். வீட்டில் உன் இஷ்டத்திற்கு ஆட்டம் போடுகிறாயா என்று கேட்டார்கள். முதலில் நீ படி, பின்னர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்றார். அம்மா, நான் படிக்கவே விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் தான் என்னை பள்ளிக்கூடத்தில் இருந்து நிறுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டே உள்ளே போனாள் ஷன்னோ. புடவையால் முகத்தை மூடிக்கொண்டு கட்டிலில் விழுந்தாள். இதை பார்த்துவிட்டு அம்மாவும் அவளது அருகில் வந்து கட்டிலில் படுத்துக் கொண்டார். ஷன்னோ கொஞ்சம் பலமடைந்தவளாக பணிவாக அம்மாவிடம் கேட்டாள். அம்மா, என்னை மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடு. சீருடை அணிந்து பையை தொங்கவிட்டுக் கொண்டு பள்ளிக்கூடம் போவது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றாள். நானும் ரீட்டாவை போல தினமும் பள்ளிக்கூடம் செல்ல விரும்புகிறேன் என்றாள். அவள் எதிர் வீட்டில் வசிக்கிறாள். தோ இந்த புத்தகம் கூட நான் அவளிடம் இருந்துதான் வாங்கி கொண்டு வந்தேன் என்று அந்த புத்தகத்தை காண்பித்தாள். நீங்களும் நானும் நாளை போகலாம் அம்மா என்றாள். சரி, இப்பொழுது அமைதியாக இரு என்றார் அம்மா. அம்மாவின் அமைதியை கண்டு ஷன்னோ அம்மாவிடம், என்னம்மா விஷயம் என்றாள். ஒன்றுமில்லை, உனக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்கும், ஆனால் பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்றால் செலவு அதிகமாகும், இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றார். பள்ளி கட்டணம், புத்தகங்கள், சீருடை என்று செலவு அதிகமாக ஆகும், சமாளிக்க முடியுமா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். சமாளிக்கலாம் அம்மா, நானும் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்கிறேன் என்றாள் ஷன்னோ. அப்பொழுது நாம் நாளை பள்ளிக்கூடம் போகலாம் என்றாள். சரி, நான் உன்னை நாளை பள்ளியில் சேர்த்து விட்டு பின்னர் வேலைக்கு போகிறேன் என்று அம்மா சொன்னார். அடுத்த நாள் காலை அதிகாலையில் அம்மா பார்த்தார். ஷன்னோ தன் முகம் கை கால்களை கழுவி சுத்தம் செய்து சுத்தமான ஃப்ராக் அணிந்து ரெடியாக இருந்தார். தோளில் ஒரு பழைய பையில் புத்தகங்கள் ஒன்றிரண்டுடன் கூட தொங்க விட்டிருந்தாள். அம்மா புன்னகை புரிந்தார். தயாராகி விட்டாயா என்றார். ஆமாம் அம்மா. அவர்கள் இருவரும் பள்ளிக்கூடம் சென்றடைந்தனர். அம்மா பள்ளி கட்டணம் கட்டினார். சில புதிய புத்தகங்களும் வாங்கி தந்தார். இப்பொழுது ஷன்னோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் தினமும் பள்ளிக்கூடம் போகலானாள். ஹோம்வொர்க் கூட செய்து கொண்டிருந்தாள். வீட்டு வேலைகளிலும் அம்மாவிற்கு உதவி செய்தாள். தரையில் கல்லால் எழுத்துக்கள் எழுதினாள். சில சமயங்களில் பூ வரைந்தாள். சில சமயங்களில் சூரியன், பறவை என்று வரைந்து கம்மோ மற்றும் ரதியாவிற்கு அழைத்து காட்டிக் கொண்டிருந்தாள். நாட்கள் கழிந்தன. தேர்வு முடிவுகள் அன்று வர இருந்தன. தலைமை ஆசிரியை ஷன்னோவை அழைத்து சொன்னார். ஷன்னோ, நீ முழு ஆண்டு தேர்விலும் முதன்மையாக வந்தால் உனக்கு உதவித்தொகை கிடைக்க ஆரம்பிக்கும் என்றார். நீ மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறாய். சில நாட்களுக்கு முன்புதான் நீ பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்தாய். ஆனால் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாய். எல்லா பெண்களும் இப்படியே முயன்று நல்ல மதிப்பெண்கள்

0: பெற்றால் நன்றாக இருக்கும் என்றார் மேடம். மேலும் ஷன்னோவை பாராட்டி அவளது முதுகில் தட்டு கொடுத்து, நீ நல்ல மதிப்பெண்கள் வாங்கினால் உனக்கு உதவித்தொகை கிடைக்க ஆரம்பிக்கும் என்றும் பாராட்டினார். ஷன்னோ வந்த உடனேயே அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். மேடம் என்னை மிகவும் பாராட்டினார். முழு ஆண்டு தேர்விலும் முதன்மையாக வந்தால் எனக்கு உதவி தொகை கிடைக்கும் என்றும் சொன்னார் என்று ஷன்னோ பகிர்ந்தாள். அம்மா அன்புடன் ஷன்னோவை உச்சி முகர்ந்து நெஞ்சோடு அணைத்தும் கொண்டார். துவனி இனி கதையை படி.
1: மானே பியார் சே ஷன்னோ கா மாதா சூமா ஔர் சீனே சே லகா லியா.
0: அம்மா அன்புடன் ஷன்னோவை உச்சி முகர்ந்து நெஞ்சோடு அணைத்து கொண்டார். மாதா சூமானா மாதா சூம்னா உச்சி முகர்தல், சீனே சே லகானா நெஞ்சோடு அணைத்தல்.
1: ஷன்னோ கி மா சுப உஸ்கா கானா பனாக்கர் ரக் ஜாதி ஔர் காம் பர் சலி ஜாதி.
0: ஷன்னோவின் அம்மா காலையில் அவளுக்காக உணவு தயாரித்து வைத்துவிட்டு வேலைக்கு செல்வார்.
1: ஷன்னோ தயார் ஹோக்கர் ஸ்கூல் செலி ஜாதி.
0: ஷன்னோ கிளம்பி பள்ளிக்கூடம் போவாள்.
1: வ ஸ்கூல் சே லாட்டி தப் தக் மா ஆ ஜாதி.
0: அவள் பள்ளியில் இருந்து வருவதற்குள் அம்மா வந்து விட்டிருப்பார்.
1: தோனோ சாத் சாத் கானா காதி.
0: இருவரும் ஒன்றாக உணவு உட்கொண்டனர். சாத் சாத் ஒன்றாக.
1: ஷன்னோ ஸ்கூல் கி ஏக் ஏக் பாத் மா கோ பதாதி.
0: ஷன்னோ பள்ளியில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மாவிடம் சொல்வாள்.
1: தோனோ கி தின்சரியா பதல் கயி தி.
0: இருவரின் தினசரி பழக்க வழக்கமும் மாறிவிட்டது. தின்சரியா தினசரி பழக்கம், பதல்னா மாறுதல்.
1: ஷன்னோ மா கோ பஹத் பியார் கர்தி.
0: ஷன்னோவிற்கு அம்மாவை மிகவும் பிடிக்கும்.
1: கர் கே காமோ மே பி மதத் கர்தி.
0: வீட்டு வேலைகளிலும் அம்மாவிற்கு உதவி செய்வாள். மதத் உதவி.
1: கபி பர்த்தன் துல்வாத்தி.
0: சில சமயங்களில் பாத்திரம் துலக்குவாள்.
1: கபி கப்படே தோத்தி.
0: சில சமயங்களில் துணி துவைப்பாள்.
1: ஆர் கர் பி சாஃப் சுத்ரா ரக்தி.
0: வீட்டை கூட சுத்தமாக வைத்துக் கொள்வாள். சாஃப் சுத்ரா சுத்தமாக.
1: சப் காமோசி நிபட்கர் படனே பேட் ஜாத்தி.
0: எல்லா வேலைகளையும் முடித்து கொண்டு படிக்க உட்காருவாள்.
1: ஏக் தின் ஷன்னோ பஹத் தேர் சே பட் ரஹி தி.
0: ஒரு நாள் ஷன்னோ ரொம்ப நேரமாக படித்துக் கொண்டிருந்தாள். பஹத் தேர் சே ரொம்ப நேரமாக.
1: மானே ஆவாஸ் லகாயி.
0: அப்பொழுது அம்மா குரல் கொடுத்தார்.
1: ஷன்னோ தோடி தேர் பாஹர் ஜாகர் கேலா.
0: ஷன்னோ கொஞ்ச நேரம் வெளியில் போய் விளையாடு.
1: நஹி மா பர்சோ சே இம்தஹான் ஷுரு ஹே.
0: இல்லை அம்மா, நாளை மறுநாள் முதல் தேர்வுகள் ஆரம்பிக்கின்றன. பர்சோ நாளை மறுநாள்.
1: முஜே பாட் யாத் கர்னா ஹே.
0: எனக்கு பாடங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
1: தோடா கேல் லேகி தோ பாட் அச்சா யாத் ஹோகா.
0: கொஞ்சம் விளையாடி விட்டு வந்தால் பாடங்களை விரைவில் படிக்க முடியும்.
1: மே ஜரா நுக்கட் கி துகான் சே நமக் லே ஆவும்.
0: நான் தெருமுனையில் இருக்கும் கடையில் உப்பு வாங்கி வருகிறேன். நுக்கட் தெருமுனை, நமக் உப்பு.
1: அச்சானக் ஏக் ஆத்மி தேசி சி ஸ்கூட்டர் சலாத்தா ஹுவா ஆயா ஔர் ஷன்னோ கி மா கோ டக்கர் மார்த்தா ஹுவா நிக்கல் கயா.
0: திடீர் என்று ஒரு மனிதன் வேகமாக ஸ்கூட்டர் ஓட்டி கொண்டு வந்து ஷன்னோவின் அம்மாவை இடித்து தள்ளிவிட்டு சென்று விட்டான். அச்சானக் திடீரென்று, டக்கர் மார்னா இடித்து தள்ளுதல்.
1: ஷன்னோ கி மா கிர் கயி.
0: ஷன்னோவின் அம்மா விழுந்து விட்டார். கிர்ஜானா கீழே விழுதல்.
1: உஸ்கே குட்னே ஔர் கொஹனியா சில் கயி.
0: அவரின் முழங்கால்கள் மற்றும் முழங்கைகளில் சிராய்ப்பு ஏற்பட்டது. குட்னே முழங்கால்கள், கொஹனியா முழங்கைகள், சில்ஜானா சிராய்ப்பு ஏற்படுதல்.
1: கூன் பேனே லகா.
0: ரத்தம் ஒழுக தொடங்கியது. கூன் ரத்தம்.
1: சாரோ ஓர் பீட் ஜமா ஹோ கயி.
0: நாலாபுரமும் கூட்டம் கூடிவிட்டது. சாரோ ஓர் நாலாபுரமும் பீட் கூட்டம், ஜமா ஹோனா கூடுதல்.
1: தபி ந ஜானே கஹா சே ரதியா ஆ கயி.
0: அப்பொழுது எங்கிருந்தோ ரதியா அங்கு வந்தாள்.
1: உஸ்னே தேகா தோ பாக்கர் ஷன்னோ கே பாஸ் பஹுஞ்சி.
0: அவள் பார்த்துவிட்டு ஓடி சென்று ஷன்னோவை அடைந்தாள். பாக்னா ஓட்டம்.
1: ஷன்னோ ஷன்னோ தெரி மா கே பஹத் சோட் ஆயி ஹே.
0: ஷன்னோ ஷன்னோ உன் அம்மாவிற்கு பலமாக அடிபட்டு இருக்கிறது என்று ரதியா கூறினாள். சோட் லக்னா அடிபடுதல்.
1: கேசே
0: எப்படி என்று ஷன்னோ கேட்டாள்.
1: கிசி ஸ்கூட்டர் வாலனே டக்கர் மார் தி.
0: யாரோ ஒருவன் ஸ்கூட்டரில் வந்து இடித்து விட்டான் என்று ரதியா சொன்னாள்.
1: ஹாய் ராம் கேத்தி ஹுவி தோனோ பாகி.
0: அட ராமா என்று சொல்லிக் கொண்டு இருவரும் ஓடினர்.
1: ஷன்னோ கி மா சடக் பர் படி ஹுவி தி.
0: ஷன்னோவின் அம்மா தெருவில் விழுந்து கிடந்தார்.
1: கூன் நிக்கல் ரஹா தா.
0: ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது.
1: கியா ஹுவா,
0: என்ன ஆச்சு என்று ஷன்னோ அம்மாவிடம் கேட்டாள்.
1: பர் மா குச் ந போல் சகி.
0: ஆனால் அம்மாவினால் எதுவுமே பேச முடியவில்லை.
1: தும்ஹாரி மா ஹே கிசினே பூச்சா.
0: உன்னுடைய அம்மாவா என்று யாரோ கேட்டார்கள்.
1: ஹா
0: ஆமாம் என்று ஷன்னோ கூறினாள்.
1: உட் பி நஹி பா ரஹி ஹே பாயோ சஹாரா தோ.
0: எழுந்திருக்க கூட முடியவில்லை. சகோதரர்களே உதவி செய்யுங்கள் என்று ஷன்னோ கூறினாள்.
1: ஹா கடா கரோ.
0: ஆமாம் எழுப்புங்கள்.
1: கேசி ஹோமா.
0: எப்படி இருக்கிறாய் அம்மா என்று ஷன்னோ கேட்டாள்.
1: கபராமத் பிட்டியா, பஸ் உட்டா நஹி ஜா ரஹா ஹை.
0: பயப்படாதே மகளே, எழுந்திருக்க முடியவில்லை அவ்வளவுதான் என்று அம்மா சொன்னார்.

0: घबराना, भयपड़दल, बिटिया, मगल।
1: कोई बात नहीं बहन, हम सब मिलकर उठा लेंगे।
0: परवा इल्लै सगोदरी, नांगल एल्लोरुमाग सेरंदु तूकी विड़िगिरों। कोई बात नहीं, परवा इल्लै, सब मिलकर एल्लोरुमाग सेरंदु।
1: तुम्हारे घर पहुंचा देंगे, एक आदमी ने कहा।
0: उंगलै वीटिल सेर्पिक्किरों, एन्रु ओरुवर सोन्नार।
1: हाँ, घर तक पहुँचा दीजिए, शन्नो ने कहा।
0: आमाम, वीटिल सेर्त विडंगल, एन्राल शन्नो।
1: पहले पट्टी करवाना चाहिए।
0: मुदलिल मर्तुव कट्टु पोड़ वेंडुम एन्रु कूटतिल ओरुवर सोन्नार। पट्टी मर्तुव कट्टु।
1: अरे नहीं नहीं, मैं ठीक हूँ, बस सहारा देकर घर तक पहुँचा दो।
0: अड़ इल्ले इल्ले, ना नन्राग इरुकिरेन, कैतांगलाग एन्नै वीटिल सेर्त विडंगल पोदुम, एन्रु अम्मा सोन्नार।
1: शन्नो ने दीनता से कहा, बस घर पहुँचा दीजिए।
0: शन्नो मेल्लिय कुरलिल वीटिल सेर्त विडंगल पोदुम एन्राल। दीनता मेल्लिय बलहीनमान।
1: दो आदमी माँ को उठाकर घर ले आए।
0: इरंड पेर अम्मावै तूकी कोंडु वीटिल वंदु विट्टार्गल।
1: शन्नो ने माँ को चाय बनाकर पिलाई।
0: शन्नो अम्मावीर्कु तेनीर तयारित्तु कोंडु वंदु कोडुत्ताल। चाय, तेनीर,
1: हल्दी और घी गरम करके चोट पर लगाया।
0: மஞ்சளை நெய்யில் குழைத்து சூடாக்கி காயத்தின் மீது தடவினாள். ஹல்தி, மஞ்சள், கீ, நெய், கரம், சூடு, எதிர்ப்பதம், ठंडा, குளிர்ச்சி.
1: பட்டி பாந்தி
0: கட்டு போட்டாள்.
1: மா கோ ஆராம் மிலா தோ வ சோ கை.
0: இது அம்மாவிற்கு இதமாக இருந்தது, எனவே அம்மா தூங்கி விட்டார்.
1: ஷன்னோ சுப ஜல்தி உட் கை.
0: ஷன்னோ காலையில் சீக்கிரமே எழுந்து விட்டாள். ஜல்தி, சீக்கிரம்.
1: ஆஜ் இம்தேஹான் ஹே,
0: இன்று தேர்வு நாள்.
1: பர் மா கோ சோட் கர் வ கேசே ஜா சக்தி ஹே.
0: ஆனால் அம்மாவை அவள் விட்டுவிட்டு எப்படி செல்வது?
1: तभी माँ ने कराते हुए करवट बदली।
0: அப்பொழுது அம்மா முனகியபடியே திரும்பி படுத்தார். கராஹனா முனகல், கர்வட் லேனா புரண்டு படுத்தல்.
1: தும் கேசி ஹோ மா, ஷன்னோ நே பூச்சா.
0: நீ எப்படி இருக்கிறாய் அம்மா, என்று ஷன்னோ கேட்டாள்.
1: மே ठीक हूं, तुम स्कूल जाओ।
0: நான் நன்றாக இருக்கிறேன், நீ பள்ளிக்கூடம் போ।
1: நஹீ, மே நஹீ ஜாவுங்கி.
0: இல்லை, நான் போக மாட்டேன்.
1: तुम्हें इतनी चोट आई है,
0: உனக்கு இவ்வளவு அடிபட்டு இருக்கிறது?
1: மே ठीक हूं, आज तेरा सालाना इम्तिहान है।
0: நான் நன்றாக இருக்கிறேன், இன்று உனக்கு முழு ஆண்டு தேர்வு।
1: मालूम है, पर तुम्हें छोड़कर कैसे जा सकती हूँ?
0: தெரியும், ஆனால் உங்களை விட்டுவிட்டு எப்படி செல்வது?
1: पगली हो गई है।
0: பைத்தியம் பிடித்து விட்டதா? பாகல், பைத்தியம்.
1: नहीं माँ, तुम आराम करो बस।
0: இல்லை அம்மா, நீ ஓய்வு மட்டும் எடு போதும். ஆராம், ஓய்வு।
1: ஆராம் கேசே?
0: ஓய்வு எப்படி?
1: மே தோ காம் பர் ஜாவுங்கி.
0: நான் வேலைக்கு போவேன்.
1: பிபிஜி கே கர் மெஹமான் ஆயே ஹுவே ஹேன்.
0: எஜமானி அம்மாவின் வீட்டில் விருந்தினர்கள் வந்திருக்கின்றனர். மெஹமான், விருந்தினர்கள்.
1: மே சலி ஜாவுங்கி, பதாவுங்கி சப் குச், தும் லேட்டி ரஹோ.
0: நான் போய் எல்லாவற்றையும் சொல்கிறேன், நீ படுத்து கொண்டிரு, என்று சொல்லிவிட்டு ஷன்னோ சென்று விட்டாள்.
1: கேஹகர் ஷன்னோ நிக்கல் கை. வ அப்னே கயாலோ மே குயி குயி படி சலி ஜா ரஹி தி.
0: அவள் தன் நினைவுகளில் மூழ்கியவளாய் சென்று கொண்டிருந்தாள். கயால், நினைவுகள்.
1: மா கா காம் கர்கே பிபிஜி சே பைசே பி மாங் லுங்கி.
0: அம்மாவின் வேலையை செய்துவிட்டு எஜமானி அம்மாவிடன் பணமும் கேட்டு வாங்கி வருவேன். பைசே, பணம்.
1: மா கா கித்னா கூன் நிக்கல் கயா ஹே.
0: அம்மாவிற்கு எவ்வளவு ரத்தம் வெளியேறிவிட்டது.
1: கம்சோர் பி ஹோ கை ஹோகி.
0: பலஹீனமாக கூட ஆகி இருப்பார். கம்சோர், பலஹீனம்.
1: தூத் ஆர் ஃபல் தோ மில்னே ஹி சாஹியே.
0: பால் மற்றும் பழங்கள் தரத்தான் வேண்டும். தூத், பால், ஃபல், பழங்கள், மில்னா கிடைத்தல்.
1: பரீட்சா தோ ஜரூரி ஹே.
0: தேர்வுகளும் முக்கியம்தான். ஜரூரி, முக்கியம்.
1: மே மௌசி கோ கல் புல்வா லுங்கி.
0: நான் சித்தியை நாளை வரச் சொல்வேன். மௌசி, சித்தி. மோசா, சித்தப்பா. ஆண்பால், பெண்பால்.
1: ஆஜ் தோ படோஸ்கி ராதா ஆண்டி சே மதத் லே லுங்கி.
0: இன்று பக்கத்தில் உள்ள ராதா ஆண்டியிடம் உதவி கேட்பேன். படோசன், பக்கத்தில் இருப்பவர்கள்.
1: பைசே லேகர் ஷன்னோ கர் ஆ கை.
0: பணம் வாங்கி கொண்டு ஷன்னோ வீட்டிற்கு வந்தாள்.
1: ராதா ஆண்டி கோ மா கே பாஸ் சோட் கர் பரீட்சா கே லியே கை.
0: ராதா ஆண்டியை அம்மாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தேர்வு எழுத சென்றாள்.
1: அத்புத் திருட் நிச்சய தா ஷன்னோ கா.
0: அற்புதமான உறுதியுடன் இருந்தாள் ஷன்னோ. அத்புத், அற்புதம். திருடு, உறுதி.
1: பரேஷானி மே பி முஸ்குராத்தி தி.
0: கடினமான சமயங்களில் கூட புன்னகையுடன் இருந்தாள். பரேஷான், கடினமான, துன்பமான. முஸ்குரானா, புன்னகை புரிதல்.
1: தீரே தீரே மா பி ठीक हो गई और ஷன்னோ கி பரீட்சா பி.
0: கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவும் நன்றாக ஆனார், ஷன்னோவும் தேர்வுகள் நன்றாக எழுதினாள். இத்துடன் இந்த கதை முடிகிறது. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டீர்கள். கற்பித்தவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவி எஸ் துவனி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் 7 சென்டிமீட்டர், மதுக்கூர் 5 சென்டிமீட்டர், பட்டுக்கோட்டை 4 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, துவாக்குடி, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், சென்னை விம்கோ நகர், காக்காச்சி, சித்தாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குருந்தன்கோடு, மாஞ்சாலை, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, தங்கச்சி மடம், பாலமோர், தஞ்சாவூர் மாவட்டம் பேராபூரணி, ராமேஸ்வரம், பாம்பன், பரமக்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகள வெப்பநிலை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்தும், ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக சில இடங்களில் இருந்தது. 3 முதல் 5 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, கரூர், சேலம், திருப்பத்தூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், காரைக்கால், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, துவாக்குடி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி 5.8 கிலோமீட்டர் தொலைவில் கடற்பரப்பிலிருந்து குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்றும், மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்றும் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிரமாக நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும், 4.5 கிலோமீட்டர் தொலைவிலும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளன. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டி லட்சத்தீவுகளின் கடற்பரப்பில், கேரள கடலோர பகுதிகளை ஒட்டி 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தென்கடலோர தமிழ்நாடு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை தென் தமிழகம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான

0: வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை இருக்க கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि सोमनाथ मंदिर अटूट आस्था, दिव्यता और देश की शाश्वत आत्मा का प्रतीक है। उन्होंने कहा कि सोमनाथ अमृत पर्व केवल अतीत का उत्सव नहीं है, बल्कि आने वाले 1000 वर्ष तक देश की प्रेरणा बनेगा। गुजरात में

0: குமார், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.
1: இந்த மாடிப்படி மாதிரி எங்கே காணோம்? பாத்தேல மளிக சாமான் வாங்கத்தான் போயிருக்கான். வேஷம் அரைச்சு அரைச்சு இப்ப நேரமா?
2: மது மது பட்டக்கா, மாது இன்னமா வரல. நீயும் அவனுக்காகத்தான் காத்துட்டு இருக்கிய. தொடர்கதை படிக்கணுமே.
1: இப்ப அதுக்குத்தான் ரொம்ப அவசரமா?
3: மாதுக்கண்ணா,
1: ஐயோ ஐயோ, மூஞ்சி மகனை சைக்கிள கடவுளை கண்டேன் சினிமாவுல. பொட்டாப்புடி ஜெயராமன் மூஞ்சி பூரா சோப பூசிட்டு வந்திருந்த மாதிரி.
3: பட்டா பிளேடுக்காக காத்துட்டு இருக்கேன்.
1: யாராவது பார்க்க போறா, போங்க உள்ள.
3: குடிமொழிக்கு
1: போற மாதிரி கத்துறாடா மாது.
3: ஏ மாமி, ஸ்டேஷன் மாஸ்டர்னு சொன்னா பத்தாதா? அதுக்காக சினிமாவை சொல்லித்தான் சொல்லணுமா?
1: நேக்கு தோணித்து சொன்னேன், போகட்டும். பிளேடு வாங்கிட்டு வந்திருக்கியா
3: மாமி?
1: அவருக்குடா
3: மாது, அம்மாவை சன்னிக்கடா. இத்தனை குடுத்துற இடத்துல இந்த வீட்டுல பௌர்ணமி இன்னைக்கு கூட அமாவாசை தான். என்னைக்கு வெளிச்சம் வந்திருக்குது? விளையாடாத அம்மாவை சன்னிக்குன்னு சொல்லு. வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் போகுது. பிச்சம்னு போட்டிருக்கான் பஞ்சாங்கத்துல. மாது, இன்னைக்கு காலையில் இருந்தா டைம் டேபிள் அவனை கேளம்பா. அவனுக்காக தான் உன்ன கேக்குறேன். காலேஜ் டைம் டேபிள், காலையில பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தியரி, அப்புறம் ஆர்கானிக் பிராக்டிகல்.
1: மாது மாது
3: சொல்றேன். போன வாரம் கமலா தற்கொலை படிக்கிறதுக்காக பாட்டு பேர குதிக்கிறதுக்கு தயார் அடிக்கும் போது தொடர்ந்து போட்டா. இல்ல
1: கதையை சொல்லாத.
3: இந்த வாரம் குதிக்கல.
1: ஐயோ
3: போயிட்டே இருக்கா, தொடர்ந்து போட்டா. கணவனே, உன் கணக்குல சிகரெட் தரமாட்டேங்கிறான். ஏண்டா என் கணக்குலன்னு கேட்ட? என் கணக்குல ஓபன் பண்ண மாட்டேங்கிறானே. மாது, இங்கிலீஷ் பேப்பர் படிச்சு முடிச்சுட்டேன். நானே சபாபதி சார் வீட்டுல கொடுத்துறேன். ஒரு தேங்க்ஸ் வரும், வாங்கி போட்டுக்கேன்.
4: சார் நான் காலேஜ் கிளம்பலையா?
5: ஒன்னும் சாப்பிட்டு மாட்டேன்டா.
4: சாருக்கு எங்கடா சாப்பாடு?
5: அவர் நம்மள மாதிரியா?
4: அதான இருக்கிற இடத்துல இருந்து கையை நீட்டு ஒரு கூப்பாடு போட்டா தட்டுல சாப்பாடு.
6: மாது வந்திருக்கிறேன், நான் மாது வந்திருக்கிறேன்.
1: மாதுவா, இன்னும் சோறு வடிக்கிறப்பா, கொஞ்சம் நேரம்.
6: காலேஜுக்கு நேரம் ஆயிடுங்க.
1: உனக்கு வேற வயசு வடிச்சு போட்டதான் இருக்கா?
6: நீங்க எங்க கொட்டுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தானே போடுறீங்க.
4: கோபிநாத்,
6: நீ சொல்றது எப்படி தெரியுமாடா இருக்கு? நான் ஏற்கனவே கிணத்துல விழுந்து தண்ணியை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ மேல நின்னுகிட்டு ஏண்டா மாது இன்னுமா நீ நீச்சல் கத்துக்கல அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கா?
4: கோச்சுக்கிட்டாண்டா?
6: சிச்சி, இதுக்கெல்லாம் நான் கோச்சுக்கிட்டா இன்னைக்கு இந்த நிலைமை இருக்க மாட்டேன்டா.
4: என்னடா பெரிய நிலைமை, இன்னும் பிச்ச நிலைமை எடுக்கிற பிச்ச
3: சொன்ன மாதிரி. இன்னொரு தடவை ஏதாவது சொன்னேன், உன் அங்கேயே வெட்டி பழச்சு விடுவோம் படமா. அவன் எல்லாருக்கும் இப்ப உடம்ப செருப்பா தைச்சு போட்டு உழைக்கிறான்டா, அதனால அவனுக்கு சோறு போடுறாங்க, சாப்பிடுறான். அது மாத்திரம் இல்லடா, படிக்கிறான், பரீட்சைகளை பாஸ் பண்றான். உன்ன மாதிரி ஊர் சுத்துறதுல உதவாக்குற ராஸ்கர். போட.
6: அவன் ஒன்னும் சொல்லாதீங்க சார்.
3: போட உள்ள.
6: நல்லவன் சார் அவன்.
3: அலமேலு, மாது வந்துருக்கா பாரு, சுத்த உதவாக்குற பையன்.
6: இந்த வீட்டுல எல்லாருமே என்கிட்ட வேலை வாங்குறாங்க, உங்களை தவிர. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உதவாக்குறேன்.
3: மாது, எல்லா வேலையும் என்னாலே செய்திருக்க முடியுதுரா, அதனால நானே செய்திருக்கிறேன்.
6: உங்களால செஞ்சுக்க முடியாத வேலையா கிடையாதா?
3: இந்த உலகத்துல மனுஷனால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது.
7: அள்ளு தேய்க்கிற டூத் பேஸ்ட டியூப் விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டியூபுக்குள்ள போட முடியுமோ?
3: படவா ராஸ்கல்.
6: ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்க என்ன பார்த்து படவா ராஸ்கல்னு சொல்லலன்னா அன்னைக்கு எல்லாம் எனக்கு எதுவும் மாறி சார், சாப்பாடு இறங்க மாட்டேங்குது.
3: சாப்பிட சாப்பிட. தலைமையில இன்னொரு சாதம் வேண்டா.
1: இந்த இருமல் கிழம் உயிரோடு இருந்துட்டே ஏன் இப்படி நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கு?
3: வயசு காலம்ன்றது எல்லாருக்கும் வரும்பா. நாம என்னைக்கு இப்படி இருந்துட போறது இல்ல. மார்க்கண்டைய மாதிரி
1: டாக்ஸி ரெடி.
4: சரி சரி, அரட்டுமா பட்டா. ஏண்டே வரட்டுமா?
3: நீ கூட்டிட்டு வந்த டாக்ஸி தானே ஆபீஸ் போற. போற வழியில ஒன்னு இறக்கி விட்டு போறா குறைஞ்சா போயிடுவான்.

0: மருந்து கொடுத்த மறந்துட்டேன், மருந்து கொடுத்து அப்புறம் கரைச்சிப்போம்.
1: ஏழு நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஏழு தடவை வேலை வாங்குறாங்களே, போதா குறைக்கு இந்த இருமல் கிழமை வேற இவனா இழுத்து விட்டுருக்கிறது.
0: சரி சார், நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார்.
2: அப்பா மாது மாது சாப்பிட்டாரா கண்ணா?
0: உங்களுக்கு என்ன வேணும்?
2: மிஷன்ல ரெண்டு படி கோதுமை கொடுத்தேன், அரைச்சு வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வந்துறேன்.
1: அவன் காலேஜ் போகணும், நேரமாச்சு, காலேஜ் போகட்டும்.
2: நான் காலேஜ் போக வேண்டாம் சொல்றேன், நல்லா போகட்டுமே. நான் ஒருத்திதான் அந்த கட்டடத்துல மாது கிட்ட வேலை வாங்குறேன்னு என்ன
0: வர்ற சண்டை பிடிச்சிக்கிட்டே இருங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன்.
2: நான் தாண்டா உனக்கு சோதப்பட்டு வளர்க்கறேன். நான் குடும்பக்காரி, ஈவு இறக்கம் இல்லாதவ, மனசுல பற்றாதவமே இல்லாதவ.
1: அப்படி எல்லாம் நான் சொன்னா
2: உள்ளத்தை வச்சு பேசுறது தெரியாதா? நான் அவனை அடிப்பேன், கடைக்கு அனுப்புவேன். யாரு எக்காடி கட்டு போனா உங்களுக்கு என்னங்க? நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க? எழுந்து வாங்க. இனிமே உங்ககிட்ட ஒரு வேலை சொல்லலப்பா, உனக்கு வக்காலத்துக்கு தான் ஒரு கழுத்தை வச்சிருக்கேன். கொண்ட
0: சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார்.
3: மாது மாது கண்ணா,
0: உங்களுக்கு என்ன வேணும்?
3: நோக்கி எப்படிதான் தெரிஞ்சது? மாதுன்னா மாதுதான், யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன வேணுங்கிறது நோக்கி எப்படிதா தெரியறது?
0: உங்க குரல்லயே தெரியறது.
3: ரெண்டு படி உளுத்தம் பருப்பு வேணும்டா, இட்லி கிடைக்கணும்.
1: இந்தாமா சரி சரி நமக்கு.
0: ஏன் மாமி இப்போ காலேஜ் இருக்க, இத காலையில சொல்லிட கூடாதா?
3: சனிய முடிச்ச காலேஜே சாயங்காலம் வச்சுட்டா என்ன? மாதவ கடைக்கு போறியா? எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா.
0: என்னது துணி துவைக்கிறமா?
3: இல்ல மாது சோப்பு வேணும்னு சொன்னேன், உளுத்தம் பருப்பு சோப்பு வேணுப்பா.
0: என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காவேரிமா இருக்காங்களே, அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு.
3: ஆமா, அவளுக்கு என்ன?
0: அவ ரொம்ப அழகாம. இந்த காவேரி அம்மா இதே இடத்துல ஏழு எட்டு வருஷமா குடுத்துல இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராத அந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்குதானே?
3: என்ன காரணமா இருக்கலாம்? என்னவா இருக்கும்?
0: உட்கார்ந்து யோசிப்பேன்.
3: பெண்கள் சமாச்சாரம் உனக்கு ஏண்டா?
0: சரி எனக்கு வேண்டாம்.
3: அப்ப போயேண்டா.
0: உங்களுக்கு துணி துவைக்க வேண்டாம்,
3: துணி துவைக்க வேண்டாம்.
0: உங்களுக்கு இட்லிக்கு மாவரைக்க வேண்டாம்,
3: அப்புறம் பத்துக்க வேண்டாம்.
0: அப்புறம் அப்போ வச்சேண்டா.
3: அந்த பொண்ணு பார்வதி பாத்தியா எப்படி இருக்க? நிச்சயமாவே ரொம்ப அழகா இருக்காள. நானே இன்னும் பாக்கலக்கா, என்னமோ கண்டிச்சு பட்டு போதும் மூடி மூடி மூடி மூடி மறைக்கிறாங்க. இப்பதான் பாக்க போறேன், இன்னும் அவளை காணவே. இருங்க இருங்க, கூப்பிடலாமே.
4: ஆமா ஆமா, நல்ல காரியம், நல்ல நேரத்துல எடுக்கட்டுமே.
0: கூப்பிடுவோம் கூப்பிடுவோம்.
3: பேர் என்ன?
4: பாரு பாரு,
3: உன்ன கேக்கனா உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. காவேரி அம்மா மாதிரி காரக்குளம் போப்பியா?
5: இந்த பொண்ணு நான் எங்கேயோ பாத்துருக்கேன்.
3: அவளை நீங்க எப்படி பாத்துருக்க முடியும்? அவ நேத்து தானே பெங்களூர்ல இருந்து வந்திருக்கா.
5: கரெக்டு, பெங்களூர்ல நம்ம ராமசாமியோட மச்சன் இருக்கணும் இல்லையோ?
3: ஐயா பைத்தியம்.
5: ஆமாண்டி, அந்த பைத்தியத்தை பார்க்க நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில இந்த பொண்ணை பாத்துருக்கேன்.
3: ஆஸ்பத்திரிக்கு போனவர் பொண்ணையும் பாக்குறேன். சரி சரி, அதை நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். இப்ப விஷயத்த சொல்லுங்க.
5: அந்த ஆஸ்பத்திரியில இதுவும் ஒரு பைத்தியமா இருந்தது.
3: பைத்தியமா? சரி சரி, கல்யாணம் நிச்சயம் பண்ற இடத்துல ஏதாவது அசம்பாவிதமா பேசி காரியத்தை கொடுத்துட்டு போறேன். நமக்கு ஏந்த வீண் வம்பு விசாமி இருக்கோ. மாது இத கொஞ்சம் கேட்டா, பாவம் இந்த பொண்ணு பெங்களூர்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தாளா? இவர் பார்த்தாரா? அதான் இதை உடனே வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்கோ. அந்த பாவம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னதுல என்னடா தப்பு?
0: இது என்ன தப்பு?
3: மூடி மூடி மறைச்சாங்களா? ஏ சார், உங்க பொண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது உண்மைதானா? சொல்லுங்க. ஏன் சார் மரம் மாதிரி நிக்கிறீங்க?
5: உண்மைதான்.
3: இல்லையே உட்கார்ந்துருக்கிறேன்.
5: கொஞ்சம் பொறுமையா, என்ன விவரம் கேட்போம்.
1: இதை ஏன் சார் இவர் முன்னாடியே எங்களுக்கு சொல்லல?
5: அப்ப அதுக்கு அவசியம் ஏற்படல, சொல்லல. இப்பதான் குணமாயிட்டாருப்பா.
3: இப்போ இவனுக்கு பைத்தியம் குணமாயிடுச்சுன்னு என்ன நிச்சயம்?
4: அதே பைத்தியம் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது என்ன நிச்சயம்?
1: மாது நீ குமார்,
5: நான் விஷயத்த விளக்கமா சொல்றேம்மா.
3: சமாதானம் எதுவும் தேவையில்லை, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கல. வாங்க போனோம்.
5: கொஞ்சம் கொஞ்சம் இருங்கப்பா. ஏன் சார் பேசாம சும்மா இருக்கீங்க? யாராவது சொல்லுங்க சார. கிட்டு சார், கிட்டு சார், நீங்களாவது மாப்பிளைக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லக்கூடாது சார்.
3: பேஷா இருக்கே, பைத்தியம் பிடிச்சிருக்கிறது பொண்ணுக்கு பையனை சமாதானப்படுத்த சொல்ற?
5: கல்யாணங்கிற ஆயிரம் காலத்து பையன், நாங்க மூணாவது மனுஷா, இதை தலையிடலாமோ?
3: அடிப்பட்டு போல வாங்க.
5: நாம் எல்லாரும் படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. கெட்டதை எதுன்னு பார்த்து அதுக்கு மாத்து தேடலாமே தவிர உதறி எரிஞ்சிடுறதுல நியாயமே இல்லை.
1: அதுக்காக கல்யாணத்தை வியாபாரமா நினைச்சு குறைகளை மறைச்சு தள்ளி உள்ள நினைக்கிறீங்களே, இதெல்லாம் மட்டும் நியாயம் இருக்கா?
5: மிஸ்டர் குமரேசன், அப்படியே நீங்க இதை வியாபாரமா நினைச்சாலும் வியாபாரத்துல வாங்க வர்றவனுக்கு தான் சார் நூறு கண்ணு தேவை, விற்கிறவனுக்கு கண்ணு தேவையில்லை. அதுக்காக நான் செஞ்சது சரின்னு சொல்ல வரலப்பா. இருந்தாலும் இத வியாபார சூழ்நிலையில வச்சு பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன்.
1: ஷார்ட்டா சொல்றேன், 15,000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்கும்.
5: வரலட்சுமி அப்பா, வரலட்சுமி சொன்னா தான் வியாபாரம் ஆயிடுமே. சார் சொல்றது அன்படி.

0: குமரேசன், நான் உங்களுக்கு 5000 ரூபாய்
1: ரொக்கமா 15000 வேணும்.
0: 5000?
1: 15000
0: வேணும்னா ஒரு 1000 ரூபாய் போட்டு 6000 ரூபாய்
2: தந்துடுறேன்.
3: வேற என்ன முடியலையாப்பா, வியாபாரத்துல ஒன்னோ ரெண்டோ கூட போனாலும் பரவாயில்லப்பா, என்ன தள்ளி விட்டுடுங்க, தள்ளி விட்டுடுங்க.
0: பரு
4: என்ன அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே, என்ன அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே.
1: என்ன இன்னைக்கு பாட்டும் கூத்தும் ஒரே மக்களும் ஆபீஸ் போனஸ் பணமா?
4: 700 ரூபாய்.
1: ஐயோ வந்துடுத்த,
0: கைய நீட்டாத,
1: குடுங்களே. நான் எண்ணி பார்க்க மாட்டேனா?
0: நான் அப்பவே எண்ணி பாத்துருக்கணுடே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி.
1: நீங்களும் சமயத்துல தமாஷா பேசுறேன், டொனால் தங்கவேலு மாதிரி.
0: சரி சரி,
1: நான் தான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேனே, அதை இப்படி டெபிட் பண்ணுங்களே.
0: நானா மாது வந்திருக்கிறேன், நான் மாது வந்திருக்கிறேன்.
1: எதுக்கு இதெல்லாம்? பாவம் மாடு வந்திருக்குமா,
0: அவன் சொல்றது பத்தாதா? நீ வேற சொல்லணுமா? நேத்து தான் அவனுக்கு சோறு போட்டேன்.
1: இன்னைக்கு பசிக்காதா?
0: நம்ம முறைக்கு 4 நாள் கழிச்சு போட்டா போதும், கொண்டு போய் வை.
1: வேலை மட்டும் தினமும் வாங்கிக்கிறீங்களே,
0: எழுத்து பேசுறாளே. எல்லாம் அந்த ஆஸ்பத்திரி கொடுத்த இடம். இரு இரு,
5: டியூட்டி
1: போல.
5: இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை,
0: குளிச்சாச்சா?
5: என்ன பேச்சுட்டு வேண்டாம், குளிக்காம
0: கையில வாட்ச கட்டிட்டே என்ன தேய்ச்சிக்கிறியா? வாட்ச்ல வாட்டர் ப்ரூஃப் பாத்திருக்கேன், இதெல்லாம் ஆயில் ப்ரூஃபா? எடோ கரெக்ட்.
5: யா மறந்து போய்
6: மாது, இ வாட்ச் எந்த பிராண சிநேகிதன் ஒரு ஆள் கொடுத்ததான.
0: என்ன மாதிரியா சிநேகிதனா?
6: ஆள் மறிச்சு போய்,
0: ஆனா நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன். இல்ல
5: ஏடா மாது, லோகத்தில் ஏற்றும் விலமதுக்குள்ள 3 பொருள்கள் எந்த இடத்துல உண்டு? 1 எந்த அம்மா, 2
6: மாது, நீ உண்ணது கண்டு நான் சந்தோஷப்படும். போய்கொட.
1: ரெண்டு 3 4 5 6 7 8 அப்பா பழம்னா இது பழம். சாயந்திரம் டிஃபனுக்கு என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், சரியான சமயத்துல கொண்டு வந்தப்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு நேந்திர பழம்னா ரொம்ப பிடிக்கும்.
0: வாழைப்பழம் வேண்டாங்கிற உண்டா?
1: மாது மாது, இப்ப நீ என்ன செய்ற?
0: தட்டை கழுவிட்டு வாய்
6: கொப்பளிச்சுறேன். இத்தனை வேகத்தில் ஆறு எடுத்தோம்.
0: எனக்கும் வாட்ச் கடவுள் போயிடும்.
1: சொல்லிக்கிட்டு
0: திருடன் இவட தன்ன உண்டு.
1: என்ன என்ன என்ன கை காட்டுற?
0: நான் திருடனை கையும் கடவுமாய் பிடிக்கும்.
1: என்னங்க என்னங்க வாங்க, அப்படி மாடிப்படி மாது இருக்கானே, அவன் ஏழைதான், ஆனாலும் கெட்டிக்காரன், சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தாமலா போயிடுவான்.
0: மாது கனடி புத்திசாலி பையன் தான், அவனுக்கு என்னங்கிற?
1: பேசாம இந்த மாது தலையில நம்ம பார்வை கட்டி வச்சுட்டா என்னன்னு எனக்கு தோணுது.
7: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
8: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
7: தினம்தோறும் காலை 6:15 க்கு

0: தெய்வீக ராகம். தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம். தொடர்வது எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: இந்த வீட்டுல எனக்கு பள்ளம் தோண்ட பாக்குறாங்க. பள்ளமோ எந்த அது வரையும் ஞான அதை மூடும். நான் பள்ளத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா நீ எப்போது யாரையாவது காதலிச்சிருக்கிறியா? எனக்கு காதலிக்க நேரம் இல்லை. கோட்டே இதொக்கே எத்தனை சோதிச்சோம்
2: நாய. அந்த பார்வை என் தலையில கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கப்பா. காவேரி அம்மாவும் தர்மலிங்க சாரும் ரகசியமா பேசுறத நான் என் காதால கேட்டேன்ப்பா.
1: அவர் என்ன முடிவு செய்யும்? முடியாதுன்னு போய் பாரு.
2: எப்படி முடியும் நாயர்? நான் என்ன இந்த வீட்டுல பெரிய மனுஷனா? காலையில எந்திரிச்ச உடனே தட்டை தூக்கிட்டு வீடு வீடா போய் நின்னு மாது வந்திருக்கிறேன் மாது வந்திருக்கிறேன்னு பிச்சை எடுத்து சோறு சாப்பிடுறேன். அவங்க முடிவை நான் மாத்த முடியுமா? மறுத்து சொன்னா தான் ஒத்துக்குவாங்க நாயர்.
1: ஞானவே அனுமதிக்கலாம். இப்ப தன்னை போய் கண்டுபிடிக்கும். காவேரி அம்மை கதற அடிக்கும்.
2: நீ ஏன் போய் சண்டை போடுறேன்? இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நானே ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். பார்வை என் தலையில கட்டுறதுக்கு முன்னால நானே அந்த பொண்ணு மேல காதலை உண்டாக்கிக்க போறேன். என் ஆசைய வளர்த்துக்க போறேன். கஷ்டப்பட்டு எப்படியாவது வரவழைச்சுக்கிறேன். அவங்க என்னை ஏமாத்துறதுக்கு முன்னால நானே அவங்களை ஏமாத்த போறேன்.
1: அழண்டா மாது, வழி கிட்டியல்லோ. நினைச்ச காரியம் சுபமாய் முடியும். வலிய அதிர்ஷ்டக்காரனான நீ. நின்ற அதிர்ஷ்டம் ஆ பெண்ணுன்னு குணம் ஆயாலும் ஆகும்.
2: நாயர், நான் சொல்றதெல்லாம் சரியின் படுதா உனக்கு? அப்போ நான் இப்பவே காதல் பண்ண ஆரம்பிக்கட்டுமா?
3: கையும்
2: களமா மாட்டிக்கிட்ட
1: எந்த ஹிருதயபூர்வமாய வாழ்த்துக்கள்.

0: பைத்தியக்காரி.
1: பாத்தியா பாத்தியா, என்ன கூப்பிடுச்சோம்? பைத்தியத்து கூப்பிடுறிய.
0: தப்பு தப்பு, இனிமே தவறி கூட நான் இந்த பாட்டை பாடி உங்களை கூப்பிடவே மாட்டேன்.
1: அப்ப வேற பாட்டு சொல்லு.
0: வேற பாட்டு எனக்கு தெரியாதே.
1: இந்த பாட்டை வச்சுக்கோமே.
0: வச்சுக்கோமே, என் வீட்டு சொத்து வச்சுக்கோமே.
1: உன் கூட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் இந்த பாட்டு பாடுவேன், நீ வரணும். சரிதானா?
0: சரியா பாடுனா சரிதான்.
1: ஆமா, எங்கம்மா உன் கூட பேசிட்டு இருக்கிறது பார்த்தாங்கன்னா என்ன கொல்லு போட்டுருவாங்க.
0: அப்படியே பேசுறீங்க, போயிடுங்க. மாமி மாமி, ஊமை பண்ண வச்சு ஒரு படம் வந்திருக்காமே.
2: ஆமா, கொடிமலை.
0: கொடிமலர் படம் நீங்க பாக்கலையா?
2: அப்பவே பார்க்க விட்டு போச்சுடா.
0: ஐயோ, இப்ப நீங்க பாக்கணுங்கிறதுக்காகவே மறுபடியும் வந்திருக்கு.
2: அப்படியா? இதோ போட்டுட்டேன்.
3: பட்டோ டி பட்டோ, எந்த கொட்டாய் கிடி போற? பட்டோ பட்டோ டி பட்டோ, இந்த சாவி எடுத்துட்டு பூட்டு அமைக்கிடு, பூட்டின்னு விடும்.
4: பட்டோ பட்டோ டி பட்டோ, பட்டோ பட்டோ பட்டோ பட்டோ.
0: பட்டு பட்டுன்னு உயிரை விடுறான் மனுஷன். ஏற்கனவே லேட்டு, இவன் போறதுக்குள்ள கொட்டாரி எல்லா வேலைக்கும் அணைச்சிருக்க போறான். எவன் பக்கத்துலயாவது உட்காந்து பட்டுங்க போறான், பட்டுன்னு வாங்கிட்டு வர போறான்.
5: டேய் மாறு, நீ தான் ஒரு வாரமா கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்திருப்பிய, அது எல்லாம் என் நோட் புக்ல காப்பி பண்ணி போடுறேன். டேய்,
0: கூப்பிட்டுட்டே இருக்கிற, நீட்டா படுத்திருக்க, எழுந்துடா. புத்தகம் எல்லாத்தையும் எடுத்து
6: நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம்.
7: எல்லாரும் சாட்சி, இவன் தான் திருடி இருக்கான்.
0: அத்தனை பேருமே சொல்றோம், அப்புறம் நீங்க

0: புத்தி காலி ஆகுமோ?
1: அவனுக்கு நீ என்ன வக்காலத்தே? முரடன் முத்து, முரடன் முத்து.
2: சரிதான் போயா?
0: அதானே உன் வேலையை பார்த்துட்டு நீ போயா? நீ உள்ளமோ நான் போகணும். அல்லே பச்சை ஒன்னு மாத்திரம் பரஞ்சேக்கா, எந்த மாதவனே ஆரங்கிலும் வல்லதும் செய்தார், யான் என்ற துருவம் காட்டும். எல்லாரும் போய்க்கோ.
2: துருவம் காட்டும். இந்த வீட்டுல இவளை கேட்கறதுக்கு ஆளாக யாரா?
3: என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் தான் திருடி இருப்பேன், நீங்களும் நினைக்கிறீங்க? திருடுற படக்கல கிடையாது சார், எனக்கு பயமா இருக்கு. அப்படி பாக்காதீங்க சார். நான் சம்பாரிச்சப்படுதான் சார். எப்படி சம்பாரிச்சேன்னு உங்ககிட்ட மாத்திரம் சொல்றேன் சார். ராத்திரியில நான் தூங்குறதே இல்லை சார்.
2: வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் என் படுக்கையை தூங்குற மாதிரி சரி பண்ணிட்டு நேரம் லாண்டரிக்கு போவேன் சார். அங்க இருக்கிற அழுக்கு துணி எல்லாம் எடுத்து துறையில கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் சார். முதுகுல சுமந்துகிட்டான்னு கேட்காதீங்க, என்னால முடியாது சார். வண்டி வச்சு எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் சார்.
3: ரொம்ப கஷ்டம் சார்.
2: அப்படி பாக்காதீங்க சார். அப்படி பார்த்தா மட வராஸ்கர் உங்களுக்கு ஏதாவது 50 ரூபாய் பழம் கேட்கற மாதிரி இருக்கு சார். 10 நாளா நான் தூக்குவேல சார். ஒரு நாளைக்கு எனக்கு 5 ரூபாய் தான் சார் கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு பரிசுக்கு பணம் கட்டாலும் 50 ரூபாய் சேர்த்து வச்சேன் சார். அதை வாயிட்டு போயிட்டாங்க சார். வாய் கொடுங்க சார். எனக்கு வேற யாருமே கிடையாது சார். நீங்க பாக்கறத பார்த்தா மட வராஸ்கர் இது ஏண்டா அத்தனை பேர் மத்திரி முன்னாடியே சொல்லலன்னு கேட்கற மாதிரி இருக்கு சார். எப்படி சார் சொல்லுவேன்? ஏற்கனவே எல்லாரும் எல்லாம் ஓசி ஓசிடுறாங்க. கழுத சுமக்கிற மாதிரி சுமக்கிறாரு தெரிஞ்சா எல்லாரும் எல்லாம் கழுது கழுது படத்தை வாங்கி கொடுங்க சார். பரீட்சைக்கு பணம் கட்டியான சார். நாளைக்கு தான் சார் கடைசி தேதி. என்ன சார் இவ்வளவு சொல்ற, பேசாம இருக்கிறீங்க.
3: வாங்கி கொடுங்க சார், படத்தை வாங்கி கொடுங்க சார். நான் திருட இல்லைங்கிறத நம்ப மாட்டீங்களா சார்?
0: மாது இதனாலெல்லாம் நீ திருட இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன் மாது.
3: அப்போ
0: வெள்ளி டம்ளர் காணாம போச்சு, அது காணாம போச்சு, இது காணாம போச்சுன்னு பலராம சொன்ன போது நீ என்ன சொன்ன?
3: நாயர் வாட்ச விட்டுட்டீங்களேன்னு சொன்ன.
0: நீயே திருடி இருந்தா நாயர் வாட்ச விட்டுட்டீங்களே நீயே ஒரு நாள் சொல்ல மாட்டேடா. அது ஒரு குத்தமுள்ள நெஞ்சத்திலிருந்து இந்த மாதிரி அப்பாவித்தனமான வார்த்தைகள் என்னைக்குமே வராதுடா, என்னைக்குமே வராது. பரீட்சைக்கு கட்ட வேண்டிய பணத்தை நாளை காலையில் என்கிட்ட வந்து வாங்கிட்டு போடா.

0: யாரு?
1: பாரு.
0: நான் பார்க்க மாட்டேன். எதுக்காக கூப்பிட்டீங்க?
1: உட்காரு.
0: நான் உட்கார மாட்டேன்.
1: ஏதாவது பேசுவோமா?
0: யாராவது பாத்துட்டாங்கண்ணா?
1: உன் கையில தான் புஸ்தகம் இருக்கே.
0: அட ஆமா, அதானே. எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு
1: பேசாம இருந்தா
0: என்னத்த பேசுறது?
1: ஏதாவது பேசு.
0: சரி, சௌக்கியமா?
1: இதுதான் பேசுறதா?
0: இப்ப என்ன பாடுறதா?
1: நீ ஏதாவது பேசுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்.
0: ஏதாவது உங்களுக்கு
2: தூக்கம் இல்ல?
3: எல்லாரும் உன்னை திருடன்னு சொல்லி திட்டினாங்களே, அதே நினைப்புல எனக்கு தூக்கமே வரல. மாதிரி
0: நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லைங்க. நீங்க என்ன விட வசந்துட்டீங்க.
4: மடி அடிக்காச்சு, நான் வரேன்.
0: வேணும் சார், நீங்களா?
5: மரியாதை
4: என்ன சொல்லு? கொஞ்சம் கூட குறைக்காம கூட்டாம மறைக்காம மாத்தாம நடந்தத சொல்லு.
0: ஆமா சார், இந்த சட்டைய நான் திருடிட்டேன்.
4: அப்போ இந்த டெர்லின் சட்டையை திருடினது நீதானா?
0: ஆமா சார், தெரியாம திருடிட்டேன்.
4: வெள்ளி டம்ளர், செயின், மூக்குத்தி, பணம் அத்தனையும் திருடினது நீதானா?
0: நாயரை வாட்ச், அதை விட்டுட்டீங்களே.
6: இடைவெளிக்கு பிறகு நேர்கள் கேட்கலாம் எதிர்நீச்சல்.

0: திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: நீயானோ திருடியது எனக்கு நம்பிக்கை இல்லை. எடுத்துலான பறையடும் பறையடும் இடம் எடுத்துலான பறையடும்.
3: என்ன மன்னிச்சிருட, நான் தான் எடுத்தேன்.
2: இடம் இடம் நினைக்காய்க்கு நான் எந்த சந்தாரிச்சடா. இன்ன வரை நெஞ்சு நிமித்தி நின்ற நீ நாயரை நீ தலை குனிய வச்சு எத்தனை நாணக்கேடு பட்டி.
4: நாய இன்னைக்கு ரெண்டு ஒன்னு தீர்த்து கட்டு காதே, சோறு போட்டு வளர்த்திய காதே, பெத்த மகன் மாதிரி காப்பாத்துங்க. என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா, என்ன செஞ்சிருக்கான் பாத்தியா? ஏன் முடிக்கிறீங்க? இன்னும் உங்களுக்கு புரியல?
5: நான் புரிய வைக்கிறேன். காணாம போன சாமான் எல்லாம் இங்க இருக்கு. எங்க மாமா பலராமம் பண்ண வேலை.
4: சாமி என் மட்டும்தான் இருந்தாலும் பரவாயில்ல, போய் சொல்ல போய் சொல்ல போய்
3: அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. மாது தெரியுமா, எங்க என் நாயருடைய நட்பை இழந்துருன்னுதான்ப்பா. உலகத்துல நண்பனுடைய மரணத்தை கூட பொறுத்துக்கலாம், ஆனா நட்பின் மரணத்தை பொறுத்துக்க முடியாது.
2: மாது, அவசரத்தில் நான் செய்த காரியத்தின் எந்த தண்டனையான அறியாமல்
3: நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்காம இருந்தே வாட்ச். இனி இது எனக்கு அருகதை இல்ல.
2: லோகத்தில் ஏற்றமும் விலை மதிப்பும் உள்ள மூணு பொருள்கள் எந்த இடத்தில் ஒன்று ஞான அடிக்கடி பறையும் அல்லே.
4: ஆமா நாயர், ஒண்ணு உன்னோட அம்மா, ரெண்டு இந்த வாட்ச், மூணு உன்னோட மூளை.
3: எந்த மூளை அல்லடோ, இந்த மாது.
4: மாது, உனக்கு திருட்டு பட்டம் கட்டினதா கேள்விப்பட்டன. அப்புறம் எல்லாம் சரியா போச்சுடா. மாது, இங்க இருக்கிறவங்க யாருமே உன் பெருமையை சரியா புரிஞ்சுக்கலாம். அது நல்லா உணர்ந்தவர் நம்ம ப்ரொஃபசர் பசுபதி ஒருத்தர் தான்.
6: ஆமாடா,
4: அவர் வாங்கி கொடுக்குற புத்தகத்தை வச்சு தானே நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு எப்படி என் நன்றியை தெரிவிக்கிறதுனே தெரியலடா. அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குடா. அவர் பெண் மைதிலிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவர் தீர்மானம் பண்ணி. அவர் மகளையா? எனக்கா? என்ன பாடு, புது சங்கடம். உன்னை பார்க்க அவர் இப்பவே வரப்போறார். அவர் இப்ப வர நேரமாச்சு, அவர் வரப்ப நான் எதுக்கு வர. விஷ் யூ ஆல் லக். மாது,
6: வாங்க சார், வாங்க சார்.
4: என்ன
5: பாது? வணக்கம் சார். ப்ரொஃபசர் தானே? அப்ப இவர்கிட்ட நியாயம் கேட்கிறேன் சார். நான் ஒரு மாதிரி சார், பைத்தியம் சார். 10 வருஷமா சார் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த மாதிரி சொல்லியிருக்கான் சார். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்ன வேற யாருக்கும் கல்யாணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யறாங்க. இது நியாயமா சொல்லுங்க சார். ஏன் சார், எங்க அம்மா அப்பா ஏன் சார் வேற மாப்பிள்ளை தேடணும்? இதோ வீட்லயே மாப்பிள்ளை இருக்கும்போது சார் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். ஆனா அந்த பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காத சார், கிடைக்காத சார்.
2: என்னது,
5: எத்தனை பேர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு, எனக்கும் நியாயம் சொல்லட்டுமே சார். இது நியாயமா? நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
4: அதே வந்து நியாயம் இல்லதான்.
5: அது போதும் சார் எனக்கு. இது நியாயம் இல்லைன்னு நீங்க ஒருத்தர் சொன்னா போதும். மாது, இது நியாயம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாது
6: சார்,

0: ஐயோ அவரால வந்ததுதான் சார் இதெல்லாம்.
1: தால சார் அந்த பொண்ணு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அது தலையை விரிச்சு போட்டு வந்துச்சு. ஆனா அது பைத்தியம் இல்ல சார்.
2: மாதவ் இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் ப்ரொஃபஸராவே இருக்க முடியாதுப்பா. உன்னை அந்த பொண்ணு நேசிக்கிறாங்கிற விஷயத்த எவ்வளவு நாசூக்கா எவ்வளவு டைனமிக்கா சொல்லிட்டு போயிட்டா பாத்தியா. வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள்.
1: பாரு பாரு ஏன் பாரு இது உனக்கே நல்லா இருக்கா? பாய்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு பெரிய ப்ரொஃபஸர் கிட்ட இப்படி நடந்துக்கிறது
3: எப்படி நடந்துட்டு?
1: பைத்தியம் மாதிரி.
3: ஏ நான் பைத்தியம் தானே?
1: எந்த மாதிரி பைத்தியம் தான் தெரியல.
4: காரிய பைத்தியம்னு வச்சுக்கே, பைத்தியம் பைத்தியம்னு மத்தவங்க சொல்றத இப்ப எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ்வளவுதான். புரியுதா?
1: இப்ப புரியுது.
4: என்ன புரியுது?
1: கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ்.

0: நிறைய விஷயம் இருக்குது, அத்தனையும் பாருகிட்ட சொல்லணும் போல இருக்குது.
1: பரஞ்சிக்கும் மனசில் வச்சிருந்தா நீயும் வலிக்கும்.
0: செவ்வளவோ பேசணும்னு பார்த்தேன், பேச்சே வரல.
1: பேச்சு வரலங்க, லெட்டர் எழுதி
0: காதல் கடிதம் எழுதி சொல்றியா?
2: தமிழுக்கும் அமுது என்று பேர்.
0: இப்ப தாங்க நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன். இன்னும் மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்குது, பழக்கம் இல்லையா, பேச வரல. அதனாலதான் எல்லாத்தையும் இந்த காயத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். இதை கொடுக்குறேன், எடுத்துட்டு போய் தனியா உட்கார்ந்து படிங்க, இங்க படிக்காதீங்க.
3: என்ன தைரிய பார்த்த அவனுக்கு காவல் கடந்த எழுதி என் கையில
4: கொடுக்கிறான்.
3: நாலு பெண்கள் இருக்கிற குடுத்தரத்துக்கு மத்தியில இவனை எப்படி நடமாட விடுறது? ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எழுதுனா நாளைக்கு யோ பொண்ணுக்கு எழுதுமா?
4: நாய குளிப்பாட்டி நடுவோட்டுல வச்சா எப்படி நான் நடக்கும்?
1: நாய் நல்லா சொல்லாதீங்க.
5: பசுவை கொண்டாடத்தான் செய்யணும், ஆனா அதே பசு தோட்டத்துல பூந்து பயிரை நாசம் செய்ய வந்தா அடிச்சுத்தான் விரட்டணும். அதைத்தான் நாம செய்யணும்.
3: அவர் வாயாலே அப்படி சொல்லிட்டாரு, இன்னும் என்ன அடுத்து விரட்டுங்க கலவிய.
4: அயோக்கிய பயல, இனிமே ஒரு நிமிஷம் உடங்க இருக்க கூடாது. மூட்டை முடிச்சாலும் கட்டி வெளியில போ.
1: திடீர்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க.
4: நான்
1: போயிட்டு வரேன் சார். நானே அப்பா அம்மா இல்லாத அனாத சார். ஆனா இப்ப அனாத மாதிரி வெளியே போல சார், வழி தெரியாம போற குழந்தை மாதிரி போயிட்டு இருக்கேன் சார். நான் போயிட்டு வரேன் சார். என் ஃப்ரெண்டு நாயர் இப்ப வீட்டுல இல்ல, வந்த உடனே சொல்லுங்க நாயர் நீ மேல இருக்கிற மாவு உனக்கு மேல போயிட்டான்னு சொல்லிடுங்க சார்.
5: இன்னும் இங்க நின்னு பேசிட்டு இருக்க வெக்கமா இருந்தா உனக்கு.
6: இருமல் டக்கு நின்னுடுத்தே, என்ன அந்த கிழத்துக்கு என்னமோ அழுத்து போலிருக்கே.
5: தாத்தா இனி இரும்பவே மாட்டார், அவர் காலம் முடிஞ்சு போச்சு.
6: குளத்தை ஆத்திலேயே போட்டு இருந்தா எப்படி?
4: அதானே, என்ன பண்றது?
5: மாதுவை கூப்பிடுவோமே. கரெக்ட், மாதுவை கூப்பிடுவோம்.
6: கூப்பிடுங்க, மாதுவை கூப்பிடுங்க.
4: ஆமா, அனாத குளம், அனாத தான் வந்து எடுக்கிறோம். போங்கடா, போய் மாதுவை தீக்கு அழைச்சுடுவாங்க. போங்க. ஏய் மாது, மாது.
7: சரி சரி, நீ ஒண்ணும் வீட்டை விட்டு வெளியே போக வேணாம். ஆக வேண்டிய காரியத்தை கவனி.
4: உன்னை மன்னிச்சிட்டோம்டா, போடா.
1: தாத்தா, வீட்டுல உள்ள எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போனேன், ஆனா உங்ககிட்ட மட்டும் சொல்லிக்க மறந்துட்டேன். அதனாலதான் நீங்க எங்கிட்ட சொல்லிக்காமலேயே போச்சீங்களா தாத்தா? இருமல் தாத்தாவை அடக்கம் பண்ணி ஆகணும், இப்ப நாலு ஆள் வேணுமே.
0: சார், சார்,
5: என்ன
0: இன்னும் உங்களுக்கு என் மேல கோபம் தணியலன்னு நினைக்கிறேன்.
5: கோபம் என்னடா? கோபம் இல்லை, ஒரு குடம் பால்ல ஒரு துணி விஷம் கலந்துட்டாலும் அப்புறம் அந்த பால் உபயோகப்படாது.
0: சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், நான் லவ் லெட்டர் எழுதுனமும் உண்மைதான். ஆனா
5: எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தேவையில்லை.
0: இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கல சார், நான் போயிடுறேன் சார். சார், நான் இப்பவே இந்த இடத்த காலி பண்ணணுமா இல்ல பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா போதுமா சார்?
5: இந்த இடத்த விட்டு நீ போறியோ?

0: என் மனசை விட்டு போயிட்டு போடா
1: போடாதீங்க சார், பரீட்சைக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் சார் முதல் பரீட்சை. உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றேன். ஆசீர்வாதம் பண்றேன் சார்.
0: தேவையில்லடா, கடவுளை கும்பிடு, அது போ.
1: நீங்க தான் சார் எனக்கு கடவுள். கும்பிட வந்திருக்கிற இப்படி மூச்சு அடிச்ச மாதிரி கடவுள் சாத்திட்டு போட என்ன சார் அர்த்தம்? எவ்வளவு பெரிய சார் நீங்க படவ ராசிகள் போட அவங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு எங்க கூட என்ன சார் உங்களுக்கு? ஐயோ பரீட்சைக்கு டைம் ஆயிட்டாரு சார். சார் சார் கடவுளை தரங்க சார்,
2: ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். உங்க வீட்டு வாசல்ல விழுந்து நமஸ்காரம் பண்றேன். உங்க மாதிரி சார்
0: மது என்னடா
2: என்னவா
0: மனசு கேட்கலடா, கால விடு, நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன்.
2: வேண்டாம் சார்.
3: பரீட்சைக்கான போறேன்னு நடக்க முடியாத அளவுக்கு கால ரத்த மாதிரி அடிச்சுட்டாங்க சார்.
4: பரீட்சை டைம் வந்து சார், அரை மணி நேரம் தான் சார் இருக்கு.
0: நீ பரீட்சை தானடா எழுதணும். உன்னை பரீட்சை ஹால் வரல இந்த தோல்ல தூக்கிட்டு போய் பரீட்சை எழுத வைக்கிறடா
3: சார். மூச்சை புடிச்சு பரீட்சை எழுதிட்டு.
0: வெரி குட்
3: சார். மாது வந்திருக்கு, நான் மாது வந்திருக்கிறேன்.
0: நீ சாப்பிடணும் இல்ல கொஞ்சம். மாது வந்திருக்க, மாது வந்திருக்க.
5: என்னங்க இது நீங்க தட்டு வச்சுக்கிட்டு?
0: நம்ம மாதுவுக்கா? நான் கேட்டேன், அதுல என்ன தப்பு? போடு போடு, சாப்பிடலாமா? இன்னைக்கு என் கையாலேயே ஊற்ற சாப்பிடு.
1: சார் நான் பாஸ் பண்ணிட்டேன். குமரேசன் சார் நான் பாஸ்
3: பண்ணிட்டேன்.
1: சார் நான் பாஸ் பண்ணிட்டேன் சார்.
0: மது மது இனிமே அப்படி கூப்பிடக்கூடாது. மிஸ்டர் மாது பிஎஸ்சி வாங்க சார், வாங்க.
1: சாரா என்ன சார் இது? என்ன போய் சாருங்கிறீங்க? படவராஸ்கல் கூப்பிடுங்க சார்.
0: இனிமே ஒன்னு அப்படி கூப்பிட முடியாதப்பா.
1: சார் என்ன சார் இது? படவராஸ்கல் கூப்பிடுங்க சார்.
0: நீ பெரிய ஆள் ஆயிட்ட, கிராஜுவேட் ஆயிட்ட, பட்டதாரி, இனிமே ஒன்னு அப்படி கூப்பிட கூடாது.
1: ஐயோ அப்படி கூப்பிடறதுனா தெரியல சார. தயவு செய்து கூப்பிடுங்க சார்.
0: நான் கூப்பிட மாட்டேன்
1: சார். கூப்பிட வச்சுட்டேன்னா
0: என்கிட்ட சவால் விடாத, நான் உனக்கு முன்னால பிறந்தவன்
1: சார். உங்க வாயால படவராஸ்கல் நான் கூப்பிட வைக்கிறேன் சார்.
0: ஒன்னால அது முடியாது.
1: பாக்கலாமா?
0: பாக்கலாமா?
1: பாக்கலாம். பாக்கலாம்.
5: பாஸ் பண்ணிட்ட? குடிக்கலையா? குடிக்குதுடா. எல்லாம் நாங்க போட்ட சோறுதான். ஆமா இத பாரு மாது, கொஞ்சம் முறுக்கு ஒருத்தர் புளிஞ்சு வச்சிருக்க, இத மொட்டை மாடியில எடுத்துட்டு போய் காய வைப்பா. காக்கா எங்க தொந்தரவு சகிக்க முடியல. கொஞ்சம் காக்கா வரட்டு.
1: என்னங்க எங்க பிரதர்கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறாங்க.
5: வாத்தியார் என்ன ஓடிய போயிடுறாரு? வெயில் ஓடி போகண்டா.
1: அதுக்கு இல்லைங்க, இத நேரா சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சொல்லிட்டு அஞ்சே நிமிஷத்துல வந்து அப்புறம் காக்கா வரட்டு.
5: நாங்க தான்டா உனக்கு சோத்த போட்டு வளர்த்தோம்.
0: நல்லா போட்டு சோறு, லோகத்துல கிட்டாத சோறு. மாது ஏன் பறையணும்? போடும்
5: மாது, நான் சொல்றேன், நீ போய் காக்கா வரட்டா.
0: மாது
6: நிறைய சம்பளம் கிடைக்கும். மாகாணத்திலே முதல் மாணவனா நீ பாஸ் பண்ணிருக்க, உனக்கு கிடைக்கல. அப்படி அப்ளை பண்ண, அப்ளை பண்ண
1: சார். என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே முடியாது சார்.
7: நீங்க இந்த வீட்டுல தான் குடியிருக்கிறீங்களா?
1: எந்த விஷயம்?
7: நான் கோலாலம்பூர்ல இருந்து வர்றேன். இங்க யாரோ ஒரு அநாத பையன் இருக்கிறத கேள்விப்பட்டேன். அவனை தேடி வந்திருக்கிறேன்.
1: மாதுவா?
7: அவனை உடனே நான் பாக்கணும்.
1: எந்ததான்
7: அவன் என் மகன். அன்னைக்கு இருந்த நிலையில அந்த பிள்ளைய நான் காப்பாத்த முடியலப்பா. அந்த சின்ன பிள்ளை அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பாரமா இருந்தது. இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு எதுவும்

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எதிர் நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: மனதில் நீங்க

மறக்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாது.

0: முதன்மையலை வரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: ஒன்னும் புரியல, ஒன்னும் புரியல.
2: கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் தான். நீங்களும் குழந்தைய 6 வயசுல அனாதையா விட்டுட்டு போயிட போறேடா?
1: நான் போகாமே வரண்டி பட்டு போகாமே வர போறது.
2: அம்மாடி ராதாத்தே கண்ணு, கோடீஸ்வரனை கட்டிக்கிட்டா என் பொண்ணு கோடீஸ்வரி.
3: என்னடி பேசாம இருக்கிற?
1: காக்கா வரட்டும் வந்திருக்கே.
2: நீ ஏன்டா கண்ணு காக்கா வரட்டணும்? நான் இருக்கேன் இங்க பாரு, சூட் கேஸ் உனக்கு
1: தான்.
2: துணிமணி எல்லாம்
1: கள்ளி பெட்டியில போடலாமா?
2: காயா பிடிச்சதாது
1: குழந்தைய. என்னதான் தாய் பேசினாலும் பெத்த மனசு கேக்குமா?
2: கோலம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்.
1: நமக்கு இருக்கா? இருக்கு இருக்கு. இது தெரியாதா உனக்கு? காலேஜ்ல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க.
4: சில பேரு தேனா பேசுவாங்க, அதெல்லாம் நம்பாத.
5: மதுக்கண்ணா இந்த டைம் பே நோக்கிதான் வச்சுக்கோ. எப்படி இருக்க?
1: உங்கள மாதிரியே இருக்கு. எனக்கு எதுக்கு சார் டைம் பீஸ்?
5: அண்ணா டைம் ஸ்டாப் சேஞ்சிங், காலம் மாறிண்டே இருக்கு. டைம் இஸ் பிரஷர், அதை வீணடிக்க கூடாது.
2: மாது ராத்திரில பெட்ரூம் முறைக்கு வச்சு படிச்சா கண்ணு கட்டு போகும்.
1: அதுக்கு
2: டேபிள் லைட். அப்புறம் இந்த ஜாங்கிரி எங்க வீட்டுல செஞ்சது. ஆமா, இந்த ஜாங்கிரி மாதிரியே உன் வாழ்க்கையும் இனிமே இனிப்பா இருக்க போகுது. மாது அந்த லெட்டர் விஷயத்துல நான் நடந்துகிட்டத மனசுல வச்சுக்காத. இப்போ நான் அந்த லெட்டர் தினமும் படிக்கிற தெரியுமா? ஏன் அப்படி பாக்குற? அப்படி பாக்காத, எனக்கு வெட்டமா இருக்கு.
4: ஒரு வயசு பையன் தனியா இருக்கப்படாது, விவசாயே கிடையாது இந்த வீட்டுல.
2: இந்த வகை காப்பி நீ நிறைய சாப்பிடணும்.
1: ஒரு பட்டவாரி கட்டாந்தரையா படுப்பா? அட்லீஸ்ட் அவன் படுக்கிறதுக்கு ஒரு தலைவாரி வேணாம். எல்லாம் வயிற்றுக்கே கொடுக்குறீங்களே, தலைக்கு ஒண்ணு கொடுக்க வேணாம். இந்த எஃபேர் வெடிய வெடிய போட்டுத்தவங்க எந்த பய கேட்க போறான்? ஆனா இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன், எனக்கு விளம்பரம் வேணாம். என்ன மட்டும் மறந்துடாத மாதுக்கண்ணா. ரேணோ ரேணு வந்துட்டு போயிட்டேன். என்ன பெரிய பாத்தியா? நான் வரேன் கோலாலம்பூர்.
3: என்னங்கது கோலாலம்பூர்?
2: அதெல்லாம் இருக்கட்டும்டா.
4: மாது இது எங்க வீட்டு காப்பி, உனக்கு என்னென்ன வேணுமோ அதை கூச்சப்படாம கேளு.
2: நீ எனக்கு சொந்த புள்ள மாதிரி.
4: உலகத்துல தாய தவிர வேற ஒண்ணுமே இல்லடா.
2: பஞ்சபரின் உலகம் எது மாது கண்ணா? அதுல என்ன மட்டும் மறந்துடாத மாது கண்ணா.
4: காப்பிய குடிச்சாச்ச? காப்பிய கீப்பிய குடிச்சி உடம்பு கெடுக்காதப்பா. கிளாஸ்க்கு நோக்குதான் என்ன இதுல போட்டு வச்சிருக்கேன், உடம்பு பாத்து.
2: என்னங்க என்னது அதுன்னு? அதுக்குள்ள தாய மறந்துச்சியடா. கண்ட கண்டமா குடுக்கறதெல்லாம் காணாத மாதிரி குடிக்கிறதா நீ?
4: என்ன சொன்னேன்?
2: கண்ட கண்டவாடா நாங்க.
4: நீ குடிடா, குடிக்காதடா. வாய்க்கடா, ஆய மூடா, புடுங்கடா.
1: யாருமே கொடுக்காத போது நான் கொடுத்தேன், அதை எல்லாரும் கொடுக்கும் போது திருப்பி கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ணாது.
4: இன்சல்ட் பண்றேன்னு தெரியல. அப்புறம் பேசாம போனா எப்படி?
1: பேசாம போகாம
4: அத ஒரு தரம் சொல்றது.
1: எல்லாரும் எனக்கு படிச்சு கொடுத்திருக்காங்க.

0: പട്ടയം നിനക്ക് പരിശു കൊടുത്തു. നോക്കം വളരെ കെട്ടുപോയി. ഒരേ നേരത്തിൽ എല്ലാ മനുഷ്യരും തല്ലവരായി.
1: ഉന്നത്തവർ നീടാ ഒന്നുമേ കൊടുക്കല.
2: ഞാനൊന്നും കൊടുത്തല്ല.
1: അല്ലേ
0: എടോ,
2: ഇത് അത്രയും ഞാനാണ് കൊടുത്തത്.
1: നീ കൊടുത്തിയോ എന്നെ പറയാറിയാ? നാ കോടീശ്വര പുള്ളേനെ തെരഞ്ഞെടുത്ത് എല്ലാവരുടെക്കും മര്യാദ പള്ളിയെടുക്കാങ്ക.
3: ആരാണ് കോടീശ്വരൻ?
1: എന്റെ അച്ഛൻ വന്താറേ. അപ്പ ജമ്മുന് കോട്ടെല്ലാം പോട്ടുകിട്ടേ.
0: വന്നവൻ നിന്റെ അപ്പനുമല്ല, അവൻ കോടീശ്വരനുമല്ല, എന്റെ ഹോട്ടൽ
1: ചരക്കുമാസ്റ്റർ
0: കോടീശ്വരന്ന് ഞാനൊരു പൊയ് പറഞ്ഞു.
4: இந்த பிளாஸ்க நோக்கு கொடுத்தேனா ஆபீஸுக்கு கொண்டு போறதே அவங்கிட்ட ஏண்டி கொடுத்தேன்னு ரத்த கண்ணீர்ல எம்மாறாத கத்துற மாதிரி ஒரே கத்தலா கத்துறாடா. பேசாம இதை எடுத்துட்டு போய் அவர் மூஞ்சிலே எரிஞ்சு விடுறேன்டா.
5: மூஞ்சிலிய மறந்துடாதீங்க.
1: இதெல்லாம் வரும்போது நான் சந்தோஷப்படல, அதுக்காக போகும்போது நான் வருத்தப்படல சார்.
6: மாது உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
7: நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, அந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டார்.
8: மாது நினைக்கு கிட்டிய ப்ராப்பர்ட்டி அத்தனையும் எந்த ஆயி? நான் வெளியில் போய சமயத்து என்ன நடந்தது?
1: என்ன நடந்தது? எல்லாம் கூடவே நடந்தது.
8: சரி, இப்ப நான் வந்தது
1: உன் வாட்ச் திருப்பி வாங்கி போறது தானே?
8: கட்டணம். நான் இவட வந்தது வாட்ச் வாங்கறல்ல. நீ டெல்லிக்கு போக ரிட்டர்ன் டிக்கெட் தரானா?
1: ஏனா இவட வந்தா சொல்றேன். ஏன்பா திடீர்னு ஒரு பொய் சொல்லி இப்படி ஒரு விளையாட்டு
2: விளையாண்டேன்? இது எந்த விளையாட்டு அல்ல?
8: ஓயாது ஒழியாது சதா சர்வகாலமும் ஜோலி செய்யும் நினைக்க குறைச்ச திவசம் ரெஸ்ட் தரணும்னு பாரு தீர்மானிச்சு.
2: பாருவா பாருவா பாருவா.
9: அவ
4: சிரிச்சா அடிக்க போறான்னு அர்த்தம்.
1: அனாவசியமா அவங்களையே கூப்பிடுறீங்க. ஏமாந்து போனதுல அவங்களும் ஒருத்தர் தானே.
4: ஏண்டி எல்லாம் ஓவேல தானா? பெத்த தாயிட்டே உன் பித்தல எடுத்த காட்டுறிய நீ. பைத்தியம்
1: அதானே?
8: பைத்தியம் பைத்தியம்.
6: நிறுத்துங்க நிறுத்துங்க. யார பார்த்து பைத்தியம் தெரியுங்க?
1: கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல உங்களை எல்லாரையும் பம்பரமா சுழல விட்டாரே. சுழல்றீங்களே, நீங்க பைத்தியமா இல்ல சுழட்டி விட்டாரே அந்த பால் பைத்தியமா?
6: சார், ஏற்கனவே நடந்து போன சம்பவத்தெல்லாம் மறந்துடுங்க. நான் கூட பார்வை தப்பா இட போட்டுட்டேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு
8: பண்ணிட்டேன். சொல்ற உண்மையா? ஒரு வாட்டி சொல்லு.
6: நான் எப்பவுமே எதையும் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். அதுவும் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுவேன்.

0: இவ்வளவு நாளா நான் தான் பாட்டு பாடி உன்னை கூப்பிட்டேன்.
1: இன்னைக்கு நானா உங்களை கூப்பிடுறேன். முடிவு நெருங்கிட்ட கட்டத்துல.
0: ஆமா, இனிமேல எதுக்கு பயம்? தைரியமா முடிவு எடுக்க வேண்டியதுதானே.
1: முடிவு எடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மறந்துடுமா?
0: மறந்துடு, அவ்வளவு சுலபமா சொல்லிட்டியே. உன்னை எப்படி என்னால மறக்க முடியும் மாதம்?
1: என் வாழ்க்கையில் ஆஸ்பிரேஷனா நினைச்சிருந்த உன்னை இன்ஸ்பிரேஷனா மாத்திட்டம்மா. உத்தியோக விஷயமா நாளைக்கு நான் டெல்லி போறேன். குமரேசனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்க போற.
0: அவ்வளவுதானா?
1: ஆமா பாரு,
0: எனக்காக நீ ஒண்ணு செய்யணும் மாது.
1: நானும் காலகாலத்துல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதானே?
0: இல்ல மாது, இல்ல. நான் உன்னை மறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் நீ என்ன மறக்க கூடாது. நான் குடியிருந்த உள்ளத்துல குடியேற எந்த பொண்ணுக்கும் உரிமை கிடையாது. வேற எந்த பொண்ணு உள்ளத்துல இருக்க முடியாது, இருக்க கூடாது, இருக்கவும் விட மாட்டேன்.
2: கல்யாண நேரத்துல பொண்ணு காணாம போயிட்டாளா என்ன?
1: சும்மா ரெண்டி
3: பொண்ணு தடுங்க, பொண்ணு தடுங்க.
0: என்ன மாப்பிள்ள ரெண்டு வார்த்தை பேசணும், பேசு. ஏன் மிஸ்டர், நான் ஒரு பைத்தியம் சொல்லி அதுக்காக 15,000 ரூபாய் பணம் கேட்டேன்ல.

0: கேட்கலையே.
1: அப்ப கேட்டியா இல்லையா?
0: ஆமா கேட்டேன்.
1: இவன் பைத்தியம், அதனால இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருந்தேன்னா உன்னை நேர்மையானவன்னு ஒத்துக்குவேன். ஆனா 15,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா பைத்தியத்தோட வாழ்க்கை நடத்துறதுக்கு நீ தயாரா இருந்த இல்லையா? இப்ப நான் சொல்றேன், நீயும் ஒரு பைத்தியம் தான், பண பைத்தியம். உன் கூட நான் வாழ்க்கை நடத்தணும்னா 15,000 ரூபாய் பணம் நீ எனக்கு கொடுக்கணும். பணத்தை வச்சா இப்ப கல்யாணம் நடக்கும். என்ன
0: சொல்றேன்,
1: 15,000 ரூபாய் தரியா? என்ன சொல்ற?
0: என்ன சொன்னேன்? எப்படி வரப்படும் பாரு.
2: நமஸ்காரம்
3: சார், எனக்கு வேலை கிடைச்சு போச்சு.
0: சம்பளம் எவ்வளவுடா?
3: 800 ரூபாய் சார்.
2: 800 ரூபாயா?
0: என்ன தேடுற
3: சார்? கல்யாண பொண்ணுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன், அதை உங்க முன்னாலேயே கொடுத்துலாம் இருக்கிறேன்.
0: கல்யாண பொண்ணுக்கு நீ பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாலே உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கறேன், வாங்கிக்க.
3: சார் பாருவோட கல்யாணம் என்னாச்சு?
2: வணக்கம் பொருள் நின்னுடுத்து.
0: ஏய், பொருளை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டா என் பொறுப்பு விட்டுரு, வாங்கிக்க.
3: சார் அவசரப்படாதீங்க சார், இப்ப நான் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கேன் சார்.
0: என்ன மாதிரி?
3: நான் டெல்லி போயிருந்தப்போ என்ன நடந்தது, அங்க ஒரு பஞ்சாபி பொண்ண பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டேன் சார். அது என்ன காரியம் செய்துட்டு வந்திருக்கிறேன்? நான் சொன்னா நீ கேப்பேன்னு தர்மலிங்கத்துக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேனே, நான் என்ன செய்வேன்?
1: நான் கடைசியா உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் குடியிருந்த உன் மனசுல வேற எந்த பொண்ணுக்கு இடம் இல்லைன்னு சொன்னேனே, இதுக்காகத்தான் சொன்னேன்.
3: புரியும் புரியா சொல்லிருக்கலாமே பாரு. சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நடந்ததுமா நடந்து போச்சு. என்னோட விருப்பத்தை உங்க விருப்பமா நினைச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அதுக்காகத்தான் சார் நான் இவ்வளவு தூரம் ஓடோடி வந்திருக்கிறேன். கொஞ்சம் இருங்க சார. நமஸ்காரம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார்.
2: வெட்கப்படாதடி.
3: அது ஹிந்திங்க.
2: ஓ நமஸ்தே கரோ
3: கரோ.
2: ஐயோ இது ஆம்பளை என்ன?
0: ஒரு நிமிஷத்துல ஒரு கணக்கு கணக்கு தேடா படவா ராஸ்கல். இதுக்கு படவா ராஸ்கல் பொண்ணு 6 தடவை கூப்பிட்டா படவா ராஸ்கல் படவா ராஸ்கல்.
3: பாத்தீங்களா சார், உங்க வாயால நான் படவா ராஸ்கல் கூப்பிட வச்சுட்டா பாத்தீங்களா?
0: நேரம் பாச்சு, நேரம் பாச்சு. முதல்ல கல்யாணத்துல நடத்துவோம் வா மணவரைக்கு.
3: ஐயோ என் கல்யாணம் மணவரையிலையா? மாடிப்படிக்கு கீழதான், எல்லாரும் அங்க வாங்க.
4: நேர்கள் இதுவரை கேட்டது
5: வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல்.
4: கலா கேந்திரா மூவிஸ் வழங்கிய எதிர் நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் நாகேஷ், ஜெயந்தி, மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், ஸ்ரீகாந்த், சௌகா ஜானகி, மனோரம்மா, ஐஎஸ்ஆர், எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை வி குமார், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர்.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணியின் புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 5:09. நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இந்த பொன்மாலை பொழுதில் நம்ம ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென்றல். காற்று எல்லா பக்கமும் தான் வீசுது. அந்த காற்றில் தென்றல் காற்றுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னென்னு கேட்குறீங்க? தமிழில் 6 பருவங்கள் இருக்குது. அந்த 6 பருவங்களில் இளவி

காலம், அதாவது வசந்த காலம். இந்த காலத்தில் வீசுகிற காற்று இருக்கே, அந்த காற்று நம்மளை ஏதோ ஒன்று செய்யுதுங்க. அதனால தான் இலக்கியத்தில் கூட காதலையும் மகிழ்ச்சியும் குறிக்க இந்த தென்றலை பயன்படுத்தியிருக்காங்க. தென்றல் காற்றுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் வரக்கூடிய சில பாடல்களை இன்றைய பொன்மாலை பொழுதில் கேட்கலாம். நேயர்களே, தயாராக இருக்கீங்களா? முதலாவதா, 1993 வெளிவந்த கலைஞன் திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வாலி வரிகளில் கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பிரபலமான காதல் பாடல் உங்களுக்காக இதோ

தென்றல், தென் ப்ளஸ் காற்று, தென்னங்காற்று, சவுத் விண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. 1991 வெளிவந்த கும்பக்கரை தங்கையா அந்த படத்துல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க மனோ மற்றும் எஸ் ஜானகி அவர்கள். இசை இசைஞானி இளையராஜா, கேட்கலாமா?

நேர்களே, பொன்மாலை பொழுதில் தென்றலை பற்றி தான் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் நேரம் 5:06:18. தென்றலை பற்றி நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்க போகிறீங்க.

இல்லை, ஜில்லுன்னு ஒரு காற்று வந்து நம்மளை பாட வைக்குது. இதில் காதல் பாடல்கள் மட்டும் இல்லைங்க, நண்பர்களை கூட பாட வச்சிருக்கு. அப்படிப்பட்ட பாடல் 1990 இணைந்த கைகள் படத்திற்காக எஸ்பிபி மற்றும் பி ஜெயச்சந்திரன் குரல்களில், சியான் வர்மா இசையில், ஆபாவானின் வரிகளில், அருண்குமார் ராம்கி

பொன்மாலை பொழுதில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தென்றலை பற்றி தான் பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் 1991 ஆண்டு என்றென்றும் காதல்

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:21:30. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் தென்றல் பற்றிய பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்படி ஒரு பாடல் 1995 அவதாரம் திரைப்படத்திற்காக ரேவதி நாசர் நடிப்பில், இசைஞானி இளையராஜா இசையில், எஸ் ஜானகி இளையராஜா அவர்கள் பாடிய எவர்கிரீன் பாடல் தென்றல் அப்படின்ற தொடங்கும் பாடல் உங்களுக்காக. இதோ பாடலுக்கு முன்பாக ஒரு கவிதை. சில்லென வந்து மெல்லென தொட்டு நெஞ்சுக்குள் நயமாய் சிலிர்க்க வைத்து உஷ்ணப்படலத்தை நஷ்டப்படுத்தும் தென்றலே அப்படின்னு தென்றலை பற்றி நம்ம இலக்கியத்தில் கூட நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த வகையில் ஒரு எவர்கிரீன் பாடல் இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:27:40. பொன்மாலை பொழுதுல தென்றல் என தொடங்கும் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் 1985 தென்றலே என்னை தொட்டு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜா இசையில் உங்களுக்காக அடுத்த பாடல் இறுதியாக நிறைவு செய்ய வருகிறது.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 6:40. தொடர்வது திரைசை.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்க?

0: பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02 8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்பீர்கள்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கி
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிமிக்கி கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
3: ஆனா அந்த ஜிமிக்கி
2: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: நேத்து அசல் நோட்டோட ஏ விளையாடுற
7: ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு.
6: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
8: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
7: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
6: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
5: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
9: கூலாக இருங்கள்.
0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி வருகிற 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த கோவில் புனித தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். பழமையை கொண்டாடும் விழாவாக மட்டுமல்லாமல் அடுத்த 1000 ஆண்டுக்கான நாட்டின் உத்வேகத்திற்கான விழாவாகவும் இது திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். மேற்களோடு இணைந்திருந்தால் மட்டுமே ஒரு தேசம் நீண்ட காலம் வலுவாக இருக்க முடியும் என்பதை இந்த ஆலயம் நினைவூட்டுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது 3 அணுசக்தி பரிசோதனைகள் நடைபெற்ற இத்தினத்தில் நம் நாட்டு விஞ்ஞானிகளின் திறன்கள் உலகம் முழுவதற்கும் வெளிப்படுத்தப்பட்டதாக எடுத்துரைத்தார். இந்த அணுசக்தி சோதனைகள் மூலம் நாட்டின் அரசியல் நிலைப்பாடும் தீர்க்கமான முடிவும் உலக நாடுகளுக்கு பறைசாற்றப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக சோம்நாத் ஆலயத்திற்கு பேரணியாக சென்ற பிரதமரை மக்கள் உற்சாகமாக வாழ்த்தி வரவேற்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையில் மலரஞ்சலி செலுத்தினார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு

0: பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா உள்ளிட்டோர் நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை இந்நாள் குறிப்பதாக எடுத்துரைத்தார். பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் 1998 வெற்றிகரமாக நடைபெற்ற பொக்ரான் சோதனையில் இந்தியாவின் கடின உழைப்பையும் விஞ்ஞானிகளின் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் நாடு பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் விஞ்ஞானிகளின் புதுமையான சிந்தனைகளையும் விடாமுயற்சியையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
0: சோம்நாத் கோவிலின் 75வது புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலவாணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதி மோதல்களைத் தொடர்ந்து அப்பகுதியில் உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஹர்தீப் சிங் புரி, திரு சர்பானந்த சோனோவால், திரு கிரண் ரிஜிஜூ, டாக்டர் ஜிஜேந்திர சிங், திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். வருகிற 13 ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப் பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை சென்சஸ் அலுவலர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெறும் இப்பணியின் முதற்கட்டமாக வரும் June 1 முதல் June 30 வரை கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக 2027 பிப்ரவரி மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடாக கணக்கெடுப்பு பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி பட்டறையை காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் சார்பு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட சென்சஸ் அலுவலருமான செல்வி பூஜா இன்று தொடங்கி வைத்தார். காரைக்கால் வரச்சிக்குடி தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் நெடுங்காடு PKIT கல்லூரி ஆகிய இடங்களிலும் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன. வட்டாட்சியர்கள் திரு பயாத் மூர்த்தி, திரு சண்முகானந்தம் மற்றும் சார்பு வட்டாட்சியர் திரு மணிகண்டன் நம்பூதிரி ஆகியோர் ஒருங்கிணைக்கும் இப்பயிற்சி பட்டறையில் புதுச்சேரி சென்சஸ் உதவி இயக்குநர் திரு மோகன்குமார் சிறப்புரையாற்றினார். பாலிடெக்னிக் மற்றும் இதர கல்லூரி விரிவுரையாளர்கள் பயிற்சி அளிக்கும் இந்த பயிற்சி வகுப்பு 2 திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்ட பயிற்சி இன்று தொடங்கி May 13 வரையிலும், இரண்டாம் கட்ட பயிற்சி May 18 முதல் May 20 வரையிலும் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் அனைத்து பணியாளர்களும் கலந்து கொண்டு கணக்கெடுப்பு முறைகள் குறித்து விரிவான விளக்கங்களை பெற்று வருகின்றனர்.

0: பதினேழாவது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இன்று கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த சட்டப்பேரவைத் தலைவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தினார். தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட் ரமணன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு ஆகியோர் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் என்று தற்காலிக சபாநாயகர் அறிவித்து பேரவை நடவடிக்கைகளை இன்று ஒத்திவைத்தார். சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட எஸ்சி, எஸ்டி, நிலமற்ற வேளாண்மை தொழிலாளர்கள் மற்றும் பாரம்பரிய கைவினைக் கலைஞர்கள் ஆகிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் 500 இடங்களில் உள்ள வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படி தொடர நிதியுதவி பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டத்தின் கீழ் 135 புதிய கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. இதில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் அதிகபட்சமாக 10 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. 2026-27 தேர்வாண்டிற்கான முதல் சுற்று விண்ணப்பங்கள் தற்போது பெறப்பட்டு வருகின்றன. வரும் 24ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை nosmsje.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஐபிஎல் டி20 கிரிக்கெட் போட்டியில் தரம்சலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் கோவிலின் 75வது அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் மீண்டும் முதலமைச்சராக திரு ரங்கசாமி வருகிற 13ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் 2026-2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கி
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிமிக்கி கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
2: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: பசன் நோட்டோட ஏ விளையாடுற
6: ப்ரோ? இது கிழிஞ்சிருக்கு.
5: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
7: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
6: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
5: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
4: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
8: கூலாக இருங்கள்.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20 58 நொடிகள். மனோரஞ்சிதம். முதலாவதாக நின்னையே ரதி என தொடங்கும் பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:35. மனோரஞ்சதத்தில் அடுத்த பாடல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ குரலில் உன்னடியே என தொடங்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:39:50. அடுத்ததாக SPB குரலில் ஒலிக்க இருக்கும் பக்தி பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:45. அடுத்த பாடல் பூசணி கல்யாணி ராமன் குரலில்.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:51:34. மனோரஞ்சதத்தின் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் சித்ரா குரலில்.

மனோரஞ்சிதம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிரல் இன்று இரவு 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி முன்னோடி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். தண்டையே 9:09:05 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15

இந்துக்கு தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். ஆயிரத்து 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வியா இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சி. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் மலரும் மொட்டுக்கள் வளரும் பருவத்திற்கான நிகழ்ச்சி. வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கான இரத்த சோகை நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை வி ரங்கராஜன் புல்லாங்குழல் இசை. CN சந்திரசேகரன் அவர்கள் வயலின். பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு மரம் இயற்கை தந்த வரம். மதியம் 12:00 ஓவியம் பேசுகிறது சித்திரம். இணைப்பு குரல்கள் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் தீபா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி மற்றும் ஆர் சித்ரா அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:30 பன்மொழி பாடல்கள். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு. மாலை 4:00 ஒளிச்சித்திரம் நான் பிடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சந்திரபோஸ் கதை வசனம் வி சேகர். மாலை 5:00 பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும்.

0: ஒலித்த பாடல் சிறுத்தை படத்திற்காக ரஞ்சித். அடுத்த பாடலுக்கு முன் விளம்பரம்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:19. அடுத்த பாடல் எங்கேயும் காதல் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

0: கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திரையிசையில் நிறைவாக வரும் பாடல் எங்கேயும் எப்போதும் படத்திலிருந்து.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலியப் பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில்

கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 2 லட்சத்திற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார்.

0: செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25:10. உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர்களுக்கான செய்திகளில் இன்று பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலிமரமாக அமைப்பது மிகவும் பயனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேட்டா என இரு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமன்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலிமரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரம் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலிப்பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகா

0: நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: கண்மணி வள்ளல் மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்த நீர்முகம், நாட்டுப்புற பாடல் ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி முன்னோடி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.
2: ஐயா வணக்கங்க.
3: வணக்கம்.
2: எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க?
3: எனக்கு ஒரு 9 ஏக்கர் நிலம். எல்லாமே வந்து நஞ்சை புஞ்சை ஒரே இடம். களிமண் பாங்கான பூமி. நெல் சாகுபடி, அடுத்தது உளுந்து, கேழ்வரகு, எள்ளு, இது மட்டும்தான் பண்ணலாம். காய்கறி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
2: தண்ணி வசதிகள்லாம்?
3: தண்ணி வசதியெல்லாம் நீர் மோட்டார் சப்மர்சிபிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீர் மோட்டார்
2: வசதி. ஆழத்தில் தண்ணி?
3: ஏரி நீர் கிடையாது. ஒரு மோட்டார் 300 அடி ஆழத்தில் இருக்குது, ஒரு மோட்டார் 100 அடி ஆழத்தில் இருக்குது. ஒன்று காஞ்சிச்சாலும் ஒன்று இறைக்கும், அந்த மாதிரி கணக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா இருக்கிறதுல எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் நிறைய பேர் உள்ளே போயின்னு இருக்காங்க. உள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம 100 அடியில் இறச்சுன்னு இருக்கிறோம். 300 அடி யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்போ காய்ச்சலாக இருக்குது அப்போ மட்டும் அதை யூஸ் பண்ணுவோம்.
2: இயற்கை விவசாயம் இதில் ஒரு ஆர்வம் உள்ள ஒரு விவசாயி, இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
3: என்னுடைய பாதிப்பால் வந்ததுன்னு சொல்லுவேன். நான் வந்து ஒரு சாதாரண எல்லாரும் போல ஒரு ரசாயன விவசாயி தான் இருந்தேன். எப்போ 72 வந்து 89 வரைக்கும் ரசாயன விவசாயி. அந்த மாதிரி ரசாயன விவசாயம் இருக்கும்போது கவர்மெண்ட் கொடுத்த ஒரு வீரிய ஒட்டு ரக நெல் தான் நட்டுருந்தோம். கதிர் வருது, நெல் கதிர் வரும்போது கதிர்நாவாய் பூச்சி விழுந்திருக்குது. அந்த கதிர்நாவாய் பூச்சிக்குண்டான பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணின்னுக்குறேன். ஸ்ப்ரே பண்ணும்போது நெல்லினுடைய சோலை என்னுடைய காலில் எல்லாம் கோடு போட்டு பிளேடு கீழ்ச்சி மாதிரி கீழ்ச்சிருச்சு. அது வழியாக ரத்தம் வெளியே வந்திருக்குது. அது தெரியாமல்

நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி மெல்லமாக பொறுமையாக போகும்போது நம்ம அடிக்கிற விஷம் அதை தாண்டி நம்ம நடக்கிறோம் வயலில், நடக்கும்போது அந்த வயலில் போட்ட விஷம் நம்ம மேலே படுது. அந்த மேலே படும்போது அந்த ரத்தத்தை வழியாக உள்ளே போயிட்டு நிலத்திலேயே மயங்கி விழுந்து என்னுடைய நிலைமை தவறி எனக்கே தெரியாமல் கீழே விழுந்துருக்கிறேன். என்னுடைய நிலம் வழிகாரில் இருக்குது, என்னை தாண்டி ஒரு 250 ஏக்கருக்கு 300 ஏக்கருக்கு வழி எல்லாருமே அந்த நேரத்தில் போகணும். அந்த மாதிரி போகும்போது நான் வழியில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த வே என்னை தூக்கி வந்து வீட்டில் போடுறாங்க. அப்போ தான் எனக்கு நினைவில்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து ஒரு கார் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு வருது. அந்த காரில் நான் விழுப்புரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், ஒரு 6 கிலோமீட்டர் விழுப்புரம் கண்டமானடி. அப்போ அந்த டாக்டர் கேட்குறாருங்க, கேட்குற வரைக்கும் நினைவு இருக்குது, ஆனால் பேச முடியல, பல்லெல்லாம் கிட்டிக்குச்சு. அப்போ அவர் குனிஞ்சு கேட்கும்போது அதனுடைய பேர் சொல்லுப்போ, அப்போ தான் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து உன்னை காப்பாற்றலாம் அப்படின்றாரு. நான் அவரோட பையில பேனாக இருக்குது, அதை எடுத்து எழுதி காட்டுறேன், அவர் கையிலே எழுதி காட்டுறேன், கினோசான் டெமக்ரான், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு உயிர்கொல்லி. அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரதுக்கே ஒரு 17-18 நாள் ஆயிடுச்சுங்க. வெளியில் வந்து திருப்பி ஒரு 2-3 மாதம் என்னால் பழையபடி நடமாட முடியல, ஹெல்த்தியாக வேலை செய்ய முடியல, அந்தளவுக்கு டயர்னஸ் நிறையா இருந்தது. சரி, இனிமேல் வந்து விவசாயம் பண்ணாக்கா உயிர்கொல்லி இல்லாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ரசாயன உரங்கள் மட்டும் போட்டுட்டு எந்த விதமான ஸ்ப்ரேயும் பண்ணாமல் பண்ணினிருந்தேன். ஆனால் பெருத்த நஷ்டம், ஏன்னா ரசாயன விவசாயம் பண்ணும்போது பயிர் நல்லா தளத்தளன்னு வளருது. அப்படி தளத்தளன்னு வரும்போது எல்லா வகையான பூச்சிகளும் அதில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. தாத்தா பாட்டியெல்லாம் பண்ணாங்கன்னாக்கா உரம் போடாத பண்ணாங்க, அப்போ வந்து பூச்சிக்கொல்லி தேவைப்படலை அவங்களுக்கு, அதனால் அவங்க பண்ணிட்டாங்க. நம்ம பண்ணும்போது ரசாயனங்கள் பண்ணதுனால அந்த உயிர்கொல்லி தேவைப்படுது. ஆனால் அதை மாற்றாக என்ன பண்ணணும்னு தெரியாமையே நம்ம வச்சுருந்ததுனால நிறையா நஷ்டம். ஒரு ஏக்கருக்கு 25 மூட்டை 30 மூட்டை அறுவடை பண்ணுற இடத்துல 4 மூட்டை 5 மூட்டை தான் அறுவடை பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனாளி ஆகிட்டேன். கடனே ஆகும்போது என்னால் வாங்கின கடனை கட்ட முடியாத ஒரு சூழல். வங்கியில் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வாங்கின கடனை கட்டினா நான் வங்கிக்கே கடன் கொடுக்க முடியாது, அப்புறம் வங்கியே திவாலாயிடும், அப்புறம் எப்படிங்க உங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கும், நீங்களாம் சாதாரண விவசாயி தானே, அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் வாங்கின பணத்தை நான் கொண்டு வயலில் தான் போட்டேன், ஒழுக்கமாக தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு வரலையே, நான் வந்து ரசாயன விவசாயம் எல்லாமே வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் வந்து எனக்கு உயிர்கொள்ளி இல்லாமல் ஒரு விவசாயத்துக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கடனை கட்டுவேன், அது வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் லோன் தள்ளி கட்டுறேங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கான்னு கேட்டாருங்க. அவருடைய பேர் வந்து உமா மகேஸ்வர ராவ். அந்த நேரத்தில் அவர் நபடாக இருந்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய என்னோடய குருன்னு சொல்லுவேன். செங்கல்பட்டு பக்கத்தில் சுக்கன்கோள்ன்ற கிராமத்து, அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுடைய செலவு பூரா நபாடு ஏற்றுக்குவோம், நபாடு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துடும், ஒரு வாரம் அங்கே இருக்கணும், உங்களுக்கு அது ஓகேன்னா சொல்லுங்கள் அப்படின்னார். அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி கை குழந்தையோடு இருக்காங்க, அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எனக்கு. அதாங்க பெரிய விஷயம், ஒரு சின்ன குழந்தையை வச்சுக்கின்னு வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு வாரம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அப்போ அங்கே போய் ஒரு வாரம் இருந்தேன். டாக்டர் விஜயலட்சுமி, டாக்டர் பரிமலா, இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது அவங்ககிட்ட பாரம்பரிய விதைநெல் அந்த நேரத்தில் அந்த சீசனுக்கு போட வேண்டியது இல்லாத போயிடுச்சு. அப்போ அதை நான் கற்றுக்கிறத வந்து வயலில் செய்முறையாக செஞ்சு பார்க்க முடியல. அப்படியே நேரடியாக வந்து நபார்டுக்கிட்ட சொன்னேன், அவங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் அவங்ககிட்ட காட்டின சார்கிட்ட. அப்போ என்ன பண்ணார், உடனே நீங்கள் வானகத்துக்கு போக முடியுமா, அங்கே ஒரு 9 நாள் பயிற்சி இருக்குது, நம்மாழ்வார் சொல்லித்தராரு, அங்கே நெல் ஜெயராமன் வருவார், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அப்போ அங்கே போனோம் அப்படின்னாருங்க. நேரடி தொடர்பு நம்மாழ்வார்கிட்ட இது வரைக்கும் கேள்விப்பட்டோம், புக்லெட்டில் பார்த்துருக்குறோம், நேரடியாக பார்த்ததில்ல. நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மனிதர், நல்லா எல்லார்கிட்டையும் பழகக்கூடியவர். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 300 விவசாயிகள் உட்காந்து அவரோட அந்த ஒரு 9 நாளும் பயிற்சி எடுத்துக்கணும். எல்லாருமே பொதுவாக போனோம்னாக்கா ஒரு பயிற்சி இருந்தாக்கா ஒரு நாற்காலி போட்டு இல்லை ஒரு இதை போட்டு அழகாக உட்காந்துக்குன்னு அவர் வந்து டேபிளில் உட்காந்துன்னு பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் எளிமையாக ஒரு மரத்தடியிலேயே உட்காந்து ரவுண்டாக கட்டிக்குவார். ஏதாவது ஒரு நம்ம ஒரு வட்டமாக இருக்கணும், அந்த வட்டத்துக்கு ஒரு முடிவு கிடையாது, அந்த மாதிரி தான் ஒரு விவசாயமே எதுவுமே இருந்தாலும் ஒரு எதுக்குமே முடிவில்லை, எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கேயும் வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு வட்டமாக உட்காந்து சொல்லி கொடுத்தாருங்க. நடைமுறை பயிற்சி, செய்முறை பயிற்சி, நிறை களப்பயிற்சி எல்லாமே அங்கே இருந்துருச்சு அந்த 9 நாளில். அப்போ நம்ம வந்து உண்மையாக விவசாயியாக அங்கேருந்து வெளியில் வர ஒரு சூழ்நிலையில் கடைசி நாள் நெல் ஜெயராமன் வந்து அவருடைய பாதுகாப்பில் என்னென்ன விதையெல்லாம் வச்சுருக்குறோன்னு சொல்லி கொடுத்து, யாராருக்கு என்னென்ன விதை வேணுமோ அந்த சீசனில் என்ன பண்ண முடியுமோ அதனால் அந்த சீசனில் உள்ள விதையை எனக்கு ஒரு 2 கிலோ மாப்பிள்ளை சம்பா கொடுத்தனுச்சாருங்க. இது நடந்தது 2001. 3 வருஷம் கஷ்டப்பட்டுருக்க பாருங்க, 88 வந்தவன், கிட்டத்தட்ட 13 வருஷமாக கஷ்டப்பட்டேன். அந்த 13 வருஷத்துக்கு ஒரு விடிவு காலம், அதுக்கு முப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கடனாளி இல்லாமல் மீண்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துச்சு. அந்த விவசாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 ரகங்கள் கலந்துருந்துச்சு. நான் வாங்கினது வந்தது ஒரே ஒரு ரகம் தான், மாப்பிள்ளை சம்மாண்ட நெல் ரகம். அதில் ஒரு 6 ரகங்கள் கலவன்கள் இருந்தது. அந்த கலவன்கள்லாம் தனித்தனியாக கதிர் கதிராக ஒரு 100 கிராம் 100 கிராம் அளவுக்கு மட்டுமே பொறிக்கினு, திருப்பி அடுத்த வருஷம் நெல் திருவிழா நடக்கும்போது நான் அந்த நெல் பூரா அங்கே எடுத்து போய் கவரில் போட்டு, இந்த நெல்லுக்கு பேர் தெரியல, இத்தனை வெரைட்டி உங்கள் கொடுத்த நெல்லில் இருந்தது அப்படின்னாக்கோ, ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு பேர் சொல்லி, இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிடுறீங்க, இது மாதிரி விவசாயம் யாரும் பண்ணி இது வரைக்கும் கொண்டுந்தது கொடுத்ததே இல்லை, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் மேல் கொண்டு வரணும் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நேராக வந்து கூட பார்க்குறேன் ஃபீல்டுனர்.
அப்புறம் ஒரு 6-7 வருஷம் பொறுத்து வந்தாருங்க நேரடியாக.

0: ஃபீல்டுக்கெல்லாம் வந்தார். அவருடைய முயற்சியால் எனக்கு ஒரு நம்மாழ்வார் விருதும் வர கிடச்சிதுங்க.
1: பாரம்பரிய நெல் சாகுபடி, அதுவும் குறிப்பாக இயற்கை முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை சொன்னீங்க.
0: ஆமாங்க.
1: இப்போ பாரம்பரிய நெல் ரகம், அதுக்கு பிறகு என்னென்னலாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
0: ஒவ்வொரு வருஷமும் நான் நெல் திருவிழாவுக்கு 2002 போயின்னு இருக்கிறேங்க. ஒவ்வொரு தரமும் போகும்போது 4 ரகம் 5 ரகம் வாங்கினு வருவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு நிலைமைக்கு என்னுடைய கையில் வந்து 116 ரகங்கள் நெல் ரகங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது. அந்த 116 நான் பல்காக பண்ணுறேன்னா அப்படின்னா இல்லை, ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அதிகபட்சம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக 3 அடி 4 அடி இடைவெளி கொடுக்கணும். ஒரு ஒரு ரகத்துக்கும் இன்னொரு ரகத்துக்கும் பாலினேஷன் ஆகும்போது கலப்படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம பண்ணுற பாரம்பரிய நெல் ரகங்களை நிறையா கல்லூரி மாணவர்கள் வந்து அதனுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய ஆராய்ச்சிக்காகவும் விதைநெல் நிறையா தேடுறாங்க, கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் கலப்படம் நிறையா இருக்குது, நம்ம முத முதல் அடிபட்டோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி கலப்படம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட நிறைய ரகங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு கையால் அறுவடை பண்ணி தனித்தனியாக அடித்து எடுத்து அது ஒரு கைப்பையில் போட்டு பாதுகாப்பாக காய போட்டு அவங்க வரவங்களுக்கு கேட்டால் கொடுத்துன்னு இருப்பேன். அப்படி கடைசி நேரத்தில் யாருக்குமே கொடுத்து முடிஞ்சு போச்சு இனிமேல் படாது அப்படின்னாக்கா விதைக்காக கொடுப்பேன். அப்படியும் தாண்டி விதையும் முக்கியலைனாக்கா நம்ம தனித்தனியாக ஒரு ரகம் நம்ம சாப்பிடுவோமே அப்படின்னு கைக்குத்தல் அரிசி போட்டு கைக்குத்தலாக சாப்பிட்டுருக்குறேங்க. இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு உடலில் பல வகையான அரிசிலையும் பல வகையான மினரல்ஸ் இருக்குது. சில பேர் வந்து பொன்னி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வெரைட்டி அரிசி சொல்லுவாங்க, அதே அரிசி கண்டினியூவாக சாப்பிடுவாங்க. அந்தமாரி சாப்பிட்டாங்க நாங்கள் ஒவ்வொரு வகையான அரிசிலையும் நிறையா பாரம்பரிய குணங்கள் இருக்குது, அதனால் எல்லா வகையான அரிசியுமே சாப்பிடணும், எதையுமே விட்டக்கூடாது. இன்றைக்கி நம்ம கையில் 170 ரகங்கள் இருக்குது, அந்த 170 நடைமுறைப்படுத்துங்க.
1: ஒரு குறிப்பிட்ட சில ரகங்கள் எல்லாம் சொல்லுங்கள்.
0: முக்கியமாக பார்த்தா காட்டு யானைங்க. காட்டு யானத்தில் 7 மாதம் ஜனு தான் வளரும், 180 நாள்லேருந்து 200 நாள் ஆயிடும் நெல் வளர்ந்து நம்மளுக்கு விளைச்சல் கொடுக்கறதுக்கு. அப்போ நம்மாழ்வார் சொல்கிறாருங்க, எது அதிக நாள் சென்று விளையுதோ அப்போ வந்து அது சூரிய ஒளி மூலியமாக பஞ்சபூதங்களோட சக்தி எடுத்துக்கின்னு விளையுது. இப்போ அதே போல் அது வேகும்போது நிறையா நேரம் வேகும், அப்போ எது நிறையா நேரம் வேகுதோ அப்படி வேகும்போது நம்மளுக்கு நிறையா சக்தி கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும். அப்போ எது நேரண்ட நேரம் சென்று தான் செரிமானமும் ஆகும், அப்போ அதிகமாக பசியும் எடுக்காது, அதை சாப்பிடும்போது உங்களுக்கு எலும்பு வளர்ச்சி நல்லாயிருக்கும், சக்கரை வியாதி குறையும்.
1: இப்போ காட்டு யானைங்கிறாங்க, அது நல்ல உயரமாக இருக்கும்,
0: யானை போந்தால் உள்ளே தெரியாது அப்படின்றது பேரே காட்டு யானம். அந்த மாதிரி வளர்றது நிறையா விவசாயிகள் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் விட்டுட்டு நெல்லே இல்லைன்றாங்க கடைசி நேரத்தில். காரணம் என்னன்னாக்கா வளர்ந்து காற்று அடிக்கும்போது வளர்ந்து கீழே விழுந்து மடிஞ்சு நெல் இல்லாத தண்ணியில் கண்ணியில் அடித்து வீணாக போயிடும், அறுத்தாலும் தூக்கி அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், 60 நாளில் ஒரு முறையும் 80 நாளில் ஒரு முறையும் நெல்லினுடைய சோலையை கிட்டத்தட்ட 1.5 பிடிச்சி அறுவடை பண்ணிடலாம், மேலேயே பாதி சோலையை பிடிச்சி அறுவடை பண்ணிடலாம். திருப்பி தானாக வளர்ந்து நம்மளுக்கு கழுத்து உயரம் தாளாக கண்டிப்பாக வரும், அதுக்கு மேலே தான் கதிர் வரும், அப்போ மடியாத நிற்கும். அதே நேரத்தில் நெருக்கமாக நடக்கூடாது,
1: உயரத்தையே நம்ம குறைச்சிடலாம்
0: நெருக்கமாக நடக்கூடாது. அதே போல் தினம் தினம் தண்ணி கட்டக்கூடாது, ஒரு 30 நாள் வரைக்கும் தண்ணி கட்டலாம், நட்டம் 30 நாள் வரைக்கும். ஏன்னா அந்த களை முளைக்காமல் இருக்கிறதுக்காக 30 நாள் தண்ணி கட்டணும். அதுக்கு மேலே காய்ச்சல் நல்லா காய்ச்சல் விட்டு விட்டு தண்ணி கட்டினே வரலாம். அப்புறம் பூக்கும் பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூக்கும் பருவம் 120 நாள்லேருந்து 140 நாள் வரைக்கும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக தண்ணி கட்டணும். மீதி நாளில் தண்ணி கிறுக்கணும்னு அவசியமே இல்லைங்க, நல்லா கட்டம் தர மாதிரி காயலாம். அப்படி காயும் போதும் இடைவெளி கொடுத்து நடும்போதும் நிச்சயமாக மடியாது. இடைவெளினாக்கா நிறைய பேர் வந்து கிராமங்களில் வந்து 6 அடி 1.5 அடி 3.5 அடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி காட்டு யானத்தை பொறுத்த வரைக்கும், மாப்பிள சம்பா பொறுத்த வரைக்கும், கருப்பு கவுனி பொறுத்த வரைக்கும் 2 அடி 1.5 அடி இடைவெளி கொடுத்து நடுறது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. மடியாது, 80 லிருந்து 90 100 தூர் வரும். அப்படி 100 தூர் வரும்போது மடியத்துக்கு உண்டான சூழ்நிலை மிக மிக மிக குறைவு. இது தெரியாமல் தான் நிறைய பேர் நடாமல் ஏமாந்துடுறாங்க.
1: காட்டியானு சொன்னீங்க,
0: அடுத்ததான் மாப்பிள சம்பா இதே போல தாங்க, நிறைய தூர் வர்றது நிறைய வளர்றது, இதையும் அதே போல சோலையா இருக்கணும், உடம்புக்கும் ஹெல்த்தி. இந்த மாதிரி மாப்பிள சம்பா
1: எத்தனை நாள் இருக்கு,
0: 60 லிருந்து 75 நாள் அறுத்துனுங்க. கதிர் வராதுக்கு முன்னாடி அறுக்கணும். இது வேற கேட்பாங்க நிறைய பேர், ஐயா இப்பதான் 1-2 கதிர் வருது இப்போ அறுக்கலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அர்த்தம்னா என்ன ஒண்ணாக்கா, கடைசி சோளன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, கதிர் வர்றதுக்கு முன்னாடி வர சோலை கண்ணாடி சோளன்னு சொல்லுவாங்க பொதுவாக விவசாயிகள். அந்த சோலை வழியாக தான் ஒளி சேர்க்கை ஏற்பட்டு அந்த கதிருக்கு உண்டான உணவு அது போகும். அப்போ அந்த சோலையை நம்ம அறுத்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த கதிர் வந்து சரியான முறையில் பால் பிடிக்காம மகசூல் கம்மியாகும், நெல்லினுடைய திரட்சி கம்மியாக இருக்கும், அப்போ நம்மளுக்கு மகசூல் குறையும்.
1: கதிர் முத்துற வரைக்கும் கூட அந்த கண்ணாடியில வந்து அப்படியே
0: கண்டிப்பாக
1: அதுல இருந்தா எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
0: ஆமாம்,
1: அது நல்லாவே தெரியும் நமக்கு பார்த்தோம்னா. அதனால அந்த கண்ணாடி இலையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம்,
0: ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அதில் வந்து நிறைய ஃபங்கஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஃபங்கஸும் வராத பார்த்துக்கணும். பாரம்பரியத்தில் குடும்பம் வரைக்கும் 90% வராது, கவர்மெண்ட் வெரைட்டில் வரும். அப்படி வந்துச்சுனாக்கா அது வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து இயற்கையில் சூடாமோனோஸ் பண்ணுறவங்க இல்லையா, அந்த மாதிரி சூடாமோனோஸ் தெளிச்சின்னு இருக்கணும்.
1: இப்போ இது போக இப்போ பூங்கார் இது மாதிரி கொஞ்சம் பூங்கார்
0: முக்கியமான ஒரு அரிசிங்க. பூங்கார் பெண்களுக்கு பிரத்யேகமாக படைக்கப்பட்ட அரிசி, இரவு நாள் படைக்கப்பட்ட அரிசின்னு சொல்லலாம். பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரசவம் அப்படின்னு பார்த்தாக்கா

0: எல்லாமே இந்த சிசேரியன் மூலியமாக தான் ஹாஸ்பிட்டல் நடக்குது. ஆனா இயற்கையிலேயே அந்த காலத்துல வந்து குடும்பங்கள்ல எல்லா வீட்லயுமே ஆமா 120 நாள் பயிர் தான், 110 நாள் 120 நாள் அறுவடை ஆயிடும். 8 புள்ள 10 புள்ள பத்தவங்களாம் யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலைங்க. அப்பெல்லாம் வந்து ஏன் வரல அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டு எல்லாரும் வெத்தலை பாக்கு பொட்டி திறப்பாங்க, ஆனா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு எல்லாரும் மாத்திரை பொட்டி திறக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுக்கு உண்டான காரணமே எந்த முறையில சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு தெரியாம பல வகையான உணவுகள், பாஸ்போர்ட் உணவுகள், தேவையற்ற உணவுகள் சாப்பிட்டதுனால வந்த விளைவுகள் தான். பூங்கார் அரிசி சாப்பிட்டாங்கன்னாக்கா நிச்சயமா சுகப்பிரசவமாகும், தாய்ப்பால் சுரக்கும், இந்த கர்ப்பப்பை பலப்படும், அடுத்த குழந்தை உண்டான சூழ்நிலையும் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு அரிசி பூங்கார் அரிசி. இழுப்பை பூசம்பம் மிக பிரமாதமான அரிசி. இன்னைக்கு வந்து பக்கவாதம் உள்ளவங்க, எலும்பு வளர்ச்சி இல்லாம ரொம்ப கம்மியா உள்ளவங்க, மூட்டு வலி உள்ளவங்க, கைகால் தூக்க முடியாம கஷ்டப்படுறவங்க, கால் வீங்கி போய் தூக்கி வைக்க முடியல காலையில ஏஞ்சான்னு சொல்றவங்க, இவங்கெல்லாம் அந்த இழுப்பு பூசம்பா இதே பச்சரிசியா உரிக்கணும். உரிச்சு கஞ்சியா காய்ச்சி அதுல ஆறுனப்புறம் கொஞ்சம் மோரோ இல்ல தேங்காய் பாலோ சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டானாக்கா அவ்வளோ ருசியாவும் இருக்கும், அவங்க உடம்பும் ஒரு 3 மாசத்துல ரிலாக்ஸ் ஆயிடுங்க. ஆனா இன்னைக்கு அந்த அரிசி வந்து அதிகமா நல்ல ரேட்டுக்கு விற்பனை ஆகுது, உற்பத்தி கம்மி ஆகுதுன்றதுனால விவசாயிகள் மத்தியில் அது வந்து பிரபலியம் ஆகல. அதாவது 8 மூட்டையிலிருந்து 10 மூட்டை தான் கிடைக்கும் அதிகபட்சம், ஒரு 700 கிலோ 750 கிலோ நெல் கிடைக்கும். இது 750 கிலோக்காக ஒரு ஏக்கர் நடணுமா அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் நினைக்கிறாங்க. அதனால நிறைய விவசாயிகள் அதை நல்லா நட்டுட்டு அந்த விலையை அதிகமாக விற்கும்போது ரேட்டை பார்த்துடுறாங்க. இதுதாங்க பார்க்கணும்.
1: இன்னொன்று இந்த கருப்பு கவுனி, இது வந்து ஒரு ஃபேமஸான அரிசியாக இருக்குது, நிறைய பேர் வந்து ஆசையில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க.
0: ஆமாம்,
1: ஆனால் அதை சோறும் சமைக்க முடிய மாட்டேங்குது, அதை சில பேர் என்ன சொல்றாங்க கஞ்சி வச்சு குடிங்கிறாங்க. எப்படி தான் அதை செஞ்சு சாப்பிடுவோம்?
0: கருப்பு கவுனி அரிசியை கஞ்சி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க, அதுவும் பச்சரிசி கஞ்சியாக சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி புழுங்குள்ள அரிசியாக இருக்குதுன்னாக்கா அது வந்து எந்த ஒரு அரிசியுமே கருப்பாக உள்ள அரிசியோ சிவப்பாக உள்ள அரிசியோ குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் ஊறணும்.
1: நைட்டு ஊற வச்சு காலையில் சமைக்கணும்.
0: அதே நேரத்தில் காலையில் நீங்கள் அந்த அரிசியை திருப்பி கழுவி தண்ணி வெளியில் போடக்கூடாது, ஏன்னா அந்த அரிசி அதில் பூரா ஊறினதுனால அந்த தண்ணியில் அந்த அரிசியினுடைய தன்மை இருக்கும். அப்போ அந்த தண்ணி நீங்கள் அப்போ கழுவக்கூடாது, முதல்ல போடும்போதே கழுவி தண்ணி வெளியே தள்ளிட்டு திருப்பி தண்ணியோட வச்சு மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் சாதம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் ரெடி பண்ணிட்டு மதியானத்துக்கு மேலே வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க பண்ண முடியாது இல்லையா, மதியானத்துக்கு மேலே பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அந்த அரிசியை சாப்பாடு கண்டிப்பாக செய்யலாம். அதனால் வந்து கொஞ்சம் வளவளப்பாக தெரியும் ஒழிய கொஞ்சம் தீர சாதம்லாம் போடும்போது கொஞ்சம் பல பலன் இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பல பலன் இருக்காது, கொஞ்சம் வலுவலுவாக இருக்கும். பொதுவாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி போடும்போது 2 அரிசியாக கலந்து போடணும், தனியாக அந்த அரிசி மட்டுமே போட்டு இட்லி போட்டாக்கா இட்லியும் கொஞ்சம் அந்த வலுவலுப்பாக இருக்கும். 2-3 அரிசி சேர்ந்து போடும்போது இதில் ஒரு உழக்கு இன்னொரு ஒழுக்கு 3 அரிசி சேர்ந்து போடலாம். அந்த மாதிரி போட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கஞ்சி தாங்க ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் சாதமாக வடிக்கணும் அப்படின்னாக்கா கருப்பு கவுனி அரிசியை செமி பாலிஷ் பண்ணி வடித்தா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, நல்லாவே இருக்கும், சாப்பிட்லாம்.
1: கிச்சடி சம்பா,
0: நிறைய கிச்சடி இருக்குங்க, ஆத்தூர் கிச்சடி, ஆற்காடு கிச்சடி, நெய் கிச்சடி, திருநெல்வேலி கிச்சடி, இப்படி நிறைய கிச்சடி வந்துருச்சுங்க. அன்னைக்கு ஆத்தூர் ஃபேமஸான கிச்சடி, நல்ல விளைச்சலை கொடுக்கூடிய பாரு ஏக்கரில் இன்னைக்கு வந்து 60 மூட்டையிலிருந்து 65 மூட்டை அறுவடை பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு விவசாயி. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விவசாயிகள் நல்ல மகசூல் பாரம்பரியத்தில் எடுக்கிறாங்க. அது சரியான பட்டத்தில் சாகுபடி பண்ணணும், ஜூலை ஆகஸ்ட் சரியான பட்டம். இது நிறைய பேர் பாரம்பரியம் அப்படின்னு யூடியூப்பில் பார்க்குறாங்க. உடனடியாக ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க, படிக்க தெரிஞ்சவங்க, விவசாயம் பார்க்க தெரியாதவங்க ஒரு ஆர்வ கோளாறுல தேவையில்லாத ஒரு ரகத்தை தேவையில்லாத நேரத்தில் போட்டு நஷ்டப்பட்டுட்டு அவங்க கையை சுட்டுக்கிறாங்க. இதுதாங்க பாரம்பரியத்தில் மிகப்பெரிய மைனஸ், வேற ஒன்றுமே கிடையாது.
1: இல்லை பாரம்பரியம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பயிருடைய வயசு அதிகமாக இருக்குது, இது ஒரு மெனக்கட்ட வேலையாக இருக்குது, சுனம் அதிகமாக இருக்குது, கண்டு முதல் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. இதே ஒரு வீரிய ஒட்டு ரகம்னா ஒரு 40 மூட்டை 45 மூட்டை ஒரு ஏக்கருக்கு எடுக்கிற மாதிரி ஈஸியாகிடுது, இதுன்னா ஒரு 20-25 மேலாம் தாண்ட மாட்டேங்குது, பல்வேறு இதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் ப்ளஸ் மைனஸ் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்க.
0: ப்ளஸ்ன்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து ரேட்டு கூட கிடைக்குதுங்க. பாரம்பரிய ரகத்தில் சாதாரணமாக ஒரு விவசாயி ஒரு நெல் அறுவடை பண்ணுறாருனாக்கா நீங்கள் 40 மூட்டை அறுக்கிறாருங்க ஒரு ஏக்கருக்கு, அவர் 30,000 செலவு பண்ணுறாரு, 30,000 அறுத்து ஒரு மூட்டை அதிகபட்சம் 1,500 போட்டால் கூட 40 மூட்டைக்கு என்ன வந்துருப்போது உங்களுக்கு 60,000 ரூபா எடுப்பாருங்க. குறைஞ்சபட்சம் 25 மூட்டை, அதிகபட்சம் 30-40 மூட்டை கூட போகிறாங்க. நம்ம குறைஞ்சபட்சமே போடுவோம் 25 மூட்டை, ஒரு மூட்டை 3,000 ரூபா. அப்போ 3,000 போடும்போது 75,000 ரூபா ஆயிடுச்சு இல்லையா, அவர் 60,000 ரூபா தான் எடுத்துக்காரு, 30,000 செலவு பண்ணி நம்ம 5,000 செலவு பண்ணி 70,000 ரூபா எடுக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு இது ஆதாயம் தானே, அது தெரிய மாட்டுது. குறைஞ்ச செலவு, குறைஞ்ச மகசூல், ஆனால் நிறைவான வருமானம். அதோடு இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைவான ஒரு நிம்மதி. ரெண்டாவது சுனை அப்படின்னு பார்த்தாக்கா பாரம்பரிய நிலங்களில் கருப்பு கவுனி மட்டும்தாங்க சுனை, வேறு எதுலையும் சுனை கிடையாது. நீண்ட நாள் சொல்கிறதுன்றது நான் சும்மாவில் சொல்லியிருக்கிறேங்க, நீண்ட நாள் எது ஒன்று விளையுதோ அது சாப்பிடும்போது நம்ம நீண்ட ஆரோக்கியமாக ஆயுளாக இருக்கலாம் அப்படின்றனால ஒரு கண்டிப்பாக அதை நம்ம மனுஷனாக பிறந்தவன் பணம் மட்டுமே சம்பாரித்து எதையும் சாதிக்க முடியாது, நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாகவும் நீண்ட நாளும் இருக்கணும். ஆனால் பாரம்பரியமாக உள்ளவங்கலாம் 100 வயசு 95 வயசு நல்லாவே வாழ்ந்தாங்க.

0: எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் மருத்துவம் பார்க்காம. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய உணவு சாப்பிடாமையும் இயற்கை உணவு சாப்பிடாமையும் தேவையில்லாமல் ஹோட்டலில் போய் சாப்பிட்டதுனாலையும் ஃபாஸ்ட்ஃபுட் உணவு சாப்பிட்டதுனாலையும் பெருமைக்காக சாப்பிட்டதுனாலையும் இன்றைக்கி எல்லாருமே நோயாளி ஆகி 55 வயதிலிருந்து 75 வயதுக்குள்ளே எல்லாருமே உயிராக இருந்தாலும் தெம்பில்லை உடம்புல. பாரம்பரியமான உணவு மிக அற்புதமான உணவு.
1: எனக்கு என்னென்னா பாரம்பரிய நெல்றங்கள் இதை நம்ம பயிரிடும் போது ரசாயனம் போடக்கூடாதுங்கிறாங்க, பூச்சிக்கொல்லி அடிக்கக்கூடாதுங்கிறாங்க, களைக்கொல்லி அடிக்கக்கூடாதுங்கிறாங்க, இயற்கை முறையில் செய்யணுங்கிறாங்க. இயற்கை முறையில் செய்யணுன்னா இப்போல்லாம் வந்து எங்கே மாடு இருக்குது, எங்கே தொழு உரம் கிடைக்குது, நம்ம என்ன தான் செய்யறது, இப்போ நிலத்தை தயார் பண்ணுறதுலேருந்து போராட வேண்டியிருக்குது. இதில் வேறு வந்து நீங்கள் பூச்சி வெரைட்டிகளை பயன்படுத்துங்க, 5 இலை கரைசல் தயார் பண்ணுங்க, பஞ்சகாவியா தயார் பண்ணுங்க, அமித கரைசல் தயார் பண்ணுறேங்க, மீன் அமிலம் தயார் பண்ணுங்க, இப்படி இப்படின்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு அடக்க முடியும்?
0: விவசாயியாக இருக்கிறவங்க எந்த விதமான செலவும் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு விவசாயி தற்சார்பு விவசாயி தாங்க இருக்கணும். விவசாயத்தில் அவருடைய பங்களிப்பு 80% இருக்கணும். அப்போ தான் அவருக்கு லாபமாக இருக்கும். எல்லாமே பணம் கொடுத்து வாங்கலாம், நீங்கள் சொல்கிற அத்தனை பொருளுமே விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அப்படி விற்றாங்கனாக்கா நீங்கள் அங்கேருந்து பணம் கொடுத்து வாங்கினாக்கா நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத போயிடும். ஏன்னா உங்களுடைய பணம் பூரா வெளியில் தானே போகுது. அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து சாத்தியப்படும், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. அவங்க வந்து கரெக்டாக பண்ணித்தராங்களா, அவங்க வயலில் இருந்து பண்ணித்தராங்களா, அவங்களும் வெளியில் வாங்கித்தராங்களா அப்படின்னு தெரியாது. அதனால் இயற்கை விவசாயம்னாக்கா நம்ம நிலத்தை சுற்றி நம்ம பயிலிருந்து பணம் செலவு பண்ணாமல் நம்மளுடைய குடும்பத்தோடு, அப்படி இல்லைனாக்கா யாராவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் நம்ம வச்சுக்கின்னு சாகுபடி பண்ணுறது மட்டுமே தான் இயற்கை விவசாயம். இன்றைக்கெல்லாம் மாடு இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய காரணமே கிடையாது. ஒரு விவசாயி பொட்டி நிறையா பணம் வச்சிருந்தாலும் பெரிய வீடு கட்டியிருந்தாலும் மாடு கட்டத்துக்கும் தனியாக ஒரு இடம், ஒரே ஒரு மாடு 30 ஏக்கர் விவசாயம் பார்க்கலாம்னு பாரியக்கள் சொல்கிறாரு. ஒவ்வொரு விவசாயி 30 ஏக்கர் வச்சில்ல. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மாடு மட்டும் வச்சுக்கிட்டு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தினா போதும், கோமியை கண்டிப்பாக சேவ் பண்ணி தான் ஆகணும். ஜீவா மரத்தை மட்டும் கொடுத்தாலே போகிறோம், நெல் விளைஞ்சிரும். பாரம்பரிய நெல் ரகங்கள் நான் சொல்கிறது 180 நாள் ரகங்கள், ஒன்றுமே பணம்னா சும்மாவே விளைஞ்சிரும். தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள் அப்படி சாகுபடி பண்ணிட்டாக்கா நிலத்தில் எந்த விதமான நீங்கள் ரசாயன உரங்களும் போடாததுனால நிலத்தில் நுண்ணுயிர்கள் பெருகி மண்புழுக்கள் எண்ணிக்கை அதிகமாகி மண் ஒரு பொலப்பொலப்புத்தன்மை வந்துடும். அப்படி பொலப்பொலப்புத்தன்மை வந்துட்டாக்கா உங்களுக்கு உழவும் குறையும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் உங்களுக்கு மகசூல் கூடும். அப்படி மகசூல் கூடும்போது உங்களுக்கே ஒரு மன நிம்மதி கிடைக்கும். என்னடா போன வருஷம் ஒரு 10 மூட்டை கிடச்சி, இந்த வருஷம் 5 மூட்டை கிடச்சிது, அடுத்த வருஷம் 20 மூட்டை கிடைக்குது, பரவாயில்லை நல்லா தானே வருது, அப்போ இதே பண்ணலாம்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். மகசூல் கம்மி, அந்த வருமானம்னு பார்த்தா அதுலேருந்து வந்து உங்களுக்கு 3 பங்கு வருமானம் கிடைக்கும். உங்களால் மாடு இல்லை பண்ண முடியாது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து டீகம்போஸ்டர்னு ஒன்று இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கத்திலே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அப்படி முடியாதவங்க டீகம்போஸ்டரை பயன்படுத்தி நாட்டு சர்க்கரை மட்டும் வாங்கி வச்சுக்கின்னு அதை பயன்படுத்தினாலே இன்றைக்கி வந்து மக்காத குப்பையும் மக்க வைக்கலாம். பலதானிய விதைப்புகள் சொல்கிறாங்க, அந்த மாதிரி கோடை ஒழுவு பண்ணிவிட்டு ஒரு மழை பெய்யும் போது ஒரு விதை விதைச்சிட்டு தாராளமாக நீங்கள் சாகுபடி பண்ணலாம்.
1: இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், அது குறிப்பாக உங்களுடைய விவசாய முறைகள், இது சம்மந்தமாக பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக மற்ற விவசாயிகளுக்கு இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கங்க.
0: நன்றி.
2: இதுவரை பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி முன்னோடி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8 கோடியே 85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:57.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா.

0: ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
3: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
2: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
4: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. 8:30 நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். முதலாவதாக ஆடுகளம் படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:09:35. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் ராவணன் படத்திற்காக ஒலிக்க இருக்கும் குரல்கள் சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:19:46. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் அடுத்த பாடல் எந்திரன் படத்திற்காக ஒலிக்க வரும் குரல்கள் ஏ.ஆர். ரஹ்மான், காஷின், கிருஷி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:25. திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரையிசையில் அடுத்த பாடல் டியூட் படத்திற்காக ஒலிக்க வரும் குரல்கள் சாய் அபியங்கர், தீப்தி சுரேஷ்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:29. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களுக்காக திரைசையில் அடுத்த பாடல் வேட்டையின் படத்திற்காக மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் குரல்களில்

இப்படி சூடு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:39. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் அடுத்த பாடல் அமரன் படத்திற்காக ஒலிக்க இருக்கும் குரல்கள் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் குரல்களில்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:48. திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் அடுத்த பாடல் மதராஸ் படத்திற்காக பிரதீப் குமார் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:48:20. நேர்களே, நாளை காலை 7:02 புதுவை புதுமையில் மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். திரை இசை கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் அடுத்த பாடல் ரிதம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், கவிதா சுப்பிரமணியம் குரல்களில்.

0: மழை.
1: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:56, ஒரு நொடி. திரை இசையில் அடுத்த பாடல் காதலன் படத்திற்காக ஒலிக்க வரும் குரல் ஜெயச்சந்திரன்.

0: बरकरार रखा है।
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். இந்தியாவில் உணவு கையிருப்பு ஏராளமாக உள்ளது என்றும் நாட்டில் உணவு பற்றாக்குறை இல்லை என்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் இன்று கூறினார். புதுடெல்லியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவுடன் இணைந்து விவசாய மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியத்திற்கான அறிவியல் சிறப்பு திட்டத்தை கூட்டாக தொடக்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆகியவை இணைந்து தொடங்கிய இந்த முயற்சி மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேம்படுத்த உதவும் என்று திரு சவுகான் கூறினார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையை கண்காணிக்க உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதி மோதல்களைத் தொடர்ந்து அப்பகுதியில் உருவாகும் நிலைமை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி காரை திரு எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கிய சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் ஒலிப்பதிவு இன்று புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் பொறியியல் பிரிவின் உதவி இயக்குநர் திரு ரவி மாரியப்பன், நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு தா செந்தில்குமார், நிகழ்ச்சி அமைப்பாளர் திருமதி ஏ பி எலிசபெத், பொறியியல் பிரிவின் நிலைய உதவி பொறியாளர் திருமதி ஆர் ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு ஸ்ரீனிவாச முருகன், மண்டல செய்திப் பிரிவின் செய்தி ஆசிரியர் திரு பிபின் எஸ்நாத், பொறியியல் பிரிவு சார்ந்த பொறியாளர்கள், அறிவிப்பாளர்கள், நிலைய ஊழியர்கள் மற்றும் 50 மேற்பட்ட வானொலி நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து
2: கொண்டனர். The headlines. Prime Minister Narendra Modi calls upon citizens to unite to ease burden on national resources, terms West Asia conflict one of decades biggest crises. Government assures no shortage of petroleum as the country holds 60 days stock of crude oil and natural gas and 45 days of LPG. Center notifies implementation of Viksit Bharat G. Ramji Act from 1st of July. BJP leader Himanta Biswa Sarma set to take oath as Assam Chief Minister tomorrow, marking NDA's third consecutive term in the state. IMD forecasts heat wave conditions over Gujarat, Central Maharashtra, Rajasthan and West Madhya Pradesh tomorrow. And in cricket, India retained top spot in men's ODI team rankings. And now the news in detail. Prime Minister Narendra Modi today called upon the citizens to unite to ease burden on national resources, terming the West Asia conflict one of decades' biggest crises. The Prime Minister was addressing the gathering after inaugurating the Sardar Dham Hostel at Vadodara in Gujarat.
3: पिछले कुछ वर्षों में दुनिया लगातार अस्थिर परिस्थितियों से गुजर रही है। पहले कोरोना का संकट, फिर वैश्विक आर्थिक चुनौतियां और अब पश्चिम एशिया में बढ़ता तनाव। अगर कोरोना महामारी इस सदी का सबसे बड़ा संकट थी तो पश्चिम एशिया में युद्ध से बनी परिस्थितियां इस दशक के बड़े संकटों में से एक है। ऐसे समय में देश को जन भागीदारी की शक्ति की बहुत बड़ी आवश्यकता है। आज जरूरत है कि हम सब मिलकर अपना दायित्व निभाएं, देश के संसाधनों पर पड़ने वाले बोझ को कम करें।
2: Prime Minister Modi said the government is making continuous efforts to ensure that this situation has the minimal possible impact on the people of the country. The Prime Minister reiterated his 7-point appeal to tackle the adverse impact of West Asia crisis. These include reducing fuel consumption, prioritizing work from home wherever possible, avoiding foreign travel for a year, and adopting Swadeshi products. He has also urged the citizens to move towards natural farming and avoiding unnecessary gold purchases.
3: पेट्रोल डीजल का उपयोग कम करें, मेट्रो का उपयोग करें, इलेक्ट्रिक बस और पब्लिक ट्रांसपोर्ट का अधिक इस्तेमाल करें, कार पुलिंग को

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. அடுத்த நிகழ்ச்சி சங்கீத வானிலே. சங்கீத வானிலேவின் முதல் பாடலாக வருகிறது எஸ்பிபி குரலில்.

சங்கீத வானிலேவை அலங்கரிக்க வரும் அடுத்த குரல் லதா மங்கேஸ்வரர் எஸ்பிபி குரல்களில்

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 9:39. சங்கீத வானிலைவை அலங்கரிக்க வரும் அடுத்த குரல் கே.ஜே. யேசுதாஸ், சத்யா படத்திற்காக.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:44. சங்கீத வானிலேவில் அடுத்த பாடல் மௌன ராகம் படத்திற்காக.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:49. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரட்டைவால் குருவி படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 9:53. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் குரல்கள் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:10. தேன்மழை நிகழ்ச்சியை முதலாவதாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:04. தேன்மழையில் அடுத்த பாடல் தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து பி. சுசிலா குரலில்.

the

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:07:52. தேன்மழையில் அடுத்ததாக வரும் பாடல் காதலிக்க நேரமில்லை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. தேன்மழையில் அடுத்து நனைய வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:14. தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள். தேன்மழையின் அடுத்த மழை ஆனந்த ஜோதி படத்திற்காக.
1: பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு போட்டு சாதிருப்பேர். பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:18:25. தேன்மழையில் அடுத்ததாக கலவையில்லாத மனிதன் திரைப்படத்திற்காக சந்திரபாபு குரலில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:21:44. தேன்மழையில் அடுத்ததாக வரும் பாடல் ஏ.எம். ராஜன், பி. சுசிலா குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:30. தேன்மழையில் அடுத்ததாக வரும் பாடல் பி.பி. சீனிவாஸ், எஸ். ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:33. அடுத்ததாக தேன்மழையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 10:38. அடுத்ததாக தேன்மழையில் வர இருக்கும் குரல் TM சௌந்தரராஜன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:42. தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள். தேன்மழையின் அடுத்த பாடல் பி. சுசிலா குரலில்

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:47. தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:54 40 நொடி. தேன்மழையில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி அவர்களின் குரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10 மணி. 1215 கிலோஹர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சி. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, குழந்தைகளுக்கான இரத்த சோகை நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த என் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஈஆர் சுகுமாரன் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை வி ரங்கராஜன் புல்லாங்குழல் இசை. சி என் சந்திரசேகன் அவர்கள் வயலின், பி சீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு மரம் இயற்கை தந்த வரம். மதியம் 12 மணிக்கு சித்திரம் ஓவியம் பேசுகிறது. இணைப்பு குரல்கள் மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன், தீபா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி மற்றும் ஆர் சித்ரா அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு. மாலை 4 மணிக்கு ஒளிச்சித்திரம். நான் பிடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சந்திரபோஸ். கதை வசனம் இயக்கம் வி சேகர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை.

பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதன்டே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6, 5, 8, 15, 2, 3, 5 இரவு 9:11, 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

மேடம், 4 hours 57 minutes 16 17 18